நேரம் 5:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். சனிக்கிழமை காலை பொழுதில் இறைவனை நினைத்து இனிய பக்தி திரைப்பட பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மனசுல ஒரு வேண்டுதல், அதை யாரிடம் சொல்லலாம் என்று நினைக்கும் போதுதான் நாம் நினைத்தவுடன் கேட்பவனும் கேட்டவுடன் கொடுப்பவனும் இறைவன் ஒருவன் தான். அப்படிப்பட்ட இறைவனின் அருளையும் அன்பையும் பாடல் வரிகளாக சொல்லும் ஒரு அழகான பாடல் தெய்வமகன் திரைப்படத்திற்காக.

உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

நேரம் 5:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இசை அமுதம் கேட்டு இசை அமுதம் நிகழ்ச்சிக்கு இன்னும் இனிமை சேர்க்க வரும் அடுத்த பாடல் கண்ணனின் குறும்பும் கனிவும் அழகும். நினைக்கும் போதெல்லாம் இந்த பாடல் நம் மனசில் நிச்சயமாக ஒரு புன்னகையை வரவழைக்கும். அப்படிப்பட்ட பாடல்தான் ராமோ திரைப்படத்திற்காக.

நேரம் 5:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுருக்கும். அடுத்த பாடல், திருப்பதி மலைமேல் நின்று அருள்பாழுக்கும் பெருமாளை நினைத்தாலே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் தானாகவே நம் உதடுகளில் வந்து நிற்கும். கோவிந்தா என்ற நாமத்திலே ஒரு நம்பிக்கை, அந்த நாமத்திலே ஒரு சக்தி, கோவிந்தா என்ற நாமத்திலே ஒரு பேரானந்தம். அந்த பரவசமான பக்தி உணர்வை இசையாய் கொண்டு வருகிறது திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 5:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இசை அமுதம். முருகா என்று ஒரு முறை மனதார அழைத்தாலே கவலைகள் கொஞ்சம் விலகி நம்பிக்கை கொஞ்சம் கூடும். வேலேந்தி நிற்கும் கந்தனின் திருவடியை நினைத்து இந்த காலை நேரத்தில் இசையமுதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருவருள் திரைப்படத்திற்காக.

அம்மையமை தன் வடிவம் மதுரையில் மீனாக்கி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி உமையமை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. கண்ணனின் குறும்பையும் கோவிந்தனின் நாமத்தையும் கந்தனின் திருவடியையும் இசையின் வழியை ரசித்தோம் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. இந்த இனிய இசை பயணத்தின் நிறைவாக இறைவனை தேடும் மனதுக்கும் இறைவனோடு இணையும் ஆன்மாவுக்கும் ஒரு அழகான இசை அனுபவமாக அமைந்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து. இதனுடன் இன்றைய இசை அமுதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இந்த இனிய இசையின் அதிர்வு தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்று சொல்லி இசை அமுதம் நிகழ்ச்சி நிறைவான பாடல் தசாவதாரம்.

0: சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னைஞ்சலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதிய கலை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல்களும் பாசிட்டிவான தாட்ஸும் உங்களுக்காகவே வர காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் செக்மெண்ட்டாக நம்ம கேட்க போகிறது சேவை செய்திகள் தாங்க. விருதுநகர் மாவட்டம் 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறாதவர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் ராஜபாளையம் வட்டத்தில் செப்டம்பர் 1 மேலூர் துரைசாமிபுரம் கிராமத்திலும் 3/9/2026 இளந்திரை கொண்டான் கிராமத்திலும் 8/9/2026 புத்தூர் கிராமத்திலும் 10/9/2026 சம்சிகாபுரம் கிராமத்திலும் 11/9/2026 தெற்கு வெங்காநல்லூர் கிராமத்திலும் 15/9/2026 மேல ராஜகுலராமன் கிராமத்திலும் திருவள்ளிபுத்தூர் வட்டாரத்தில் 1/9/2026 நத்தம்பட்டி கிராமத்திலும் 3/9/2026 அத்திக்குளம் செங்குளம் கிராமத்திலும் 8/9/2026 அயன் நாச்சியார் கோவில் நல்லிங்கப்பேரி தெய்வேந்திரி கிராமத்திலும் 10/9/2026 பூவாணி முத்து வெங்கட்ராயபுரம் கிராமத்திலும் 11/9/2026 களத்தூர் எஸ் அம்மாப்பட்டி வடுகப்பட்டி கிராமத்திலும் 15/9/2026 பிள்ளையார்குளம் கிராமத்திலும் 17/9/2026 குன்னூர் கிராமத்திலும் 22/9/2026 விழுப்புனூர் பாட்டக்குளம் சல்லிப்பட்டி கிராமத்திலும் நடைபெற உள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
0: நேரம் 6:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு பத்ம விருதுக்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். குடியரசு தினம் 2027 முன்னிட்டு சிறப்பு மிக்க பணிகளை அங்கீகரிப்பதை நோக்கமாக கொண்டு கலை, இலக்கியம் மற்றும் கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப் பணிகள், வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் பிரிவுகளிலும் சிறந்த மற்றும் விதிவிலக்கான சாதனைகள் சேவைக்காக பத்ம விருதுகள் 2020

நேரம் 6:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களே, இது ஒரு புது நாள், புது வைப்ஸ், புது எனர்ஜியோட இந்த நாளை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். முகத்துல ஒரு சின்ன ஸ்மைலோட, மனசுல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட, நேர்மறை எண்ணத்தோட இன்னைக்கு நம்மளால முடிஞ்சதை பெஸ்டா

0: 27 வழங்கப்படுகின்றன. இனம், தொழில், பதவி அல்லது பாலினம் என்று வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்கள். இதன் அடிப்படையிலான விளையாட்டுத்துறை சார்ந்த விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன. பத்ம விருது நாட்டின் இரண்டாவது உயரிய குடிமக்கள் விருது என்பதால் விண்ணப்பிக்கக்கூடிய நபர் தத்தமது துறையில் இதற்கு முன்னர் ஏதேனும் தேசிய விருதோ அல்லது மாநில விருதோ பெற்றிருத்தல் வேண்டும். மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உட்பட மற்ற அரசு ஊழியர்கள் பத்ம விருதுக்கு தகுதி பெற மாட்டார்கள். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்ப செய்யும் விரும்பும் நபர்கள் ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளமான https://awards.gov.in வழியாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பத்ம விருதுகளுக்கு இணைய வழி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இம்மாதம் 31 என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 6:10.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
5: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள்.
6: ஒவ்வொரு மனிதனும் வேலை சுமை, உறவு சிக்கல், பொருளாதார பிரச்சினை இவற்றால் தினமும் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறான். இதனால் அவன் பிறர் மீது கோபமும் எரிச்சலும் அடைகிறான். கோபமானது ஒரு மனிதனின் இயலாமையின் வெளிப்பாடே. நாம் பொது இடங்களிலும் வீடுகளிலும் சிலர் சத்தமிட்டு சண்டை போடுவதை பார்க்கலாம். பேருந்துகளில் பயணம் செய்கிற போது அமர்வதற்கு இடம் கிடைக்காமல் போனால் அதனால் எரிச்சலிட்டு கோபமடைவதும், காய்கறி வாங்கும் இடங்களில் விலை குறைப்பு பொருளின் தரம் பற்றிய விவாதங்களின் போதும் சிலர் கோபம் கொள்வதும் பார்க்கலாம். குடும்பங்களில் உறவு முறைகளிடையே ஏற்படும் உறவு சிக்கல்கள், நண்பர்களிடையே சாதாரணமாக தொடங்கும் வேடிக்கை பேச்சுக்கள் விபரீதமாகி அது மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்திவிடும். இது போன்ற சூழ்நிலையில் ஒருவர் தம் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கோபம் கொள்ள வாய்ப்பு உருவாகிறது. கணவன் தான் கேட்கும் பொருட்கள் வாங்கித்தரவில்லை என்றால், பிள்ளைகள் சரியாக படிப்பில் கவனம் செலுத்த தவறினால் ஒரு பெண்ணுக்கு கோபம் வருகிறது. ஒரு ஆண் தான் பணிபுரியும் இடங்களில் ஏற்படும் வேலைப்பழு, கருத்து முரண்பாடுகள் இவற்றின் காரணமாக கோபம் கொள்கிறான். குழந்தைகள் தான் விரும்பும் தின்பண்டங்கள், விளையாட்டு பொருட்கள் வாங்கித்தராவிடில் கோபம் கொள்கிறார்கள். இப்படி அவரவர் சூழலுக்கேற்ப பல காரணங்களால் கோபம் வருகிறது. கோபத்தினை சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்வது போல கோபம் நம்மிடையே பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. சினம் கொள்பவரிடம் உறவு முறைகள் எப்போதும் இணக்கமாக இருக்க மாட்டார்கள். நண்பர்களோடு மகிழ்ச்சியாகவும் அன்பு பிடிப்போடும் நெருங்க விடாது. மனதில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டுமல்லாது உடல் ரீதியாகவும் நம்மிடையே மாற்றங்களை கொண்டு வரும். ஆம், உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும். அதோடு தொடர்புடைய பல நோய்களை அது நம்மிடையே ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையே பாதிக்கக்கூடிய அளவில் உடல்நிலையை சீராக இயங்க விடாது. அதோடு மட்டுமல்லாது கோபத்தோடு எடுக்கும் முக்கியமான முடிவுகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காது. எனவே நாம் கோபத்தை குறைத்து கொள்வதால் உடல் நலமும் சரியாக இருக்கும், மனநலமும் சரியாக இருக்கும். அதனால் நம்முடைய செயல்பாடுகளில் தெளிவு இருக்கும். ஆகவே நாம் கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும். எளிய சில பயிற்சிகள் மூலம் நாம் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அதிலிருந்து விடுபடலாம். மனிதனின் உணர்வுகளை முழுமையாக கட்டுப்படுத்த நினைத்தால் அது எதிர்மறை விளைவுகளையே உருவாக்கும். மெதுமெதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எந்த விஷயம் அல்லது நிகழ்ச்சி நம்மை கோபப்படுத்துகிறதோ அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இருப்பதும், அந்த நிகழ்ச்சிகளை பற்றி அசை போடாமல் இருப்பதும் கோபத்தை குறைக்கும். வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களை அடிக்கடி அசை போட வேண்டும். நமக்கு பிடித்த நூல்களை நாம் படிக்க வேண்டும். நமக்கு பிடித்த இசையை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளால் நாம் கோபத்தை குறைக்கலாம். ஏதாவது ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அதில் முழு கவனம் செலுத்தி வெற்றி பெற முயற்சிப்ப

0: பேசுவதன் மூலமும் நாம் கோபத்திலிருந்து விடுபடலாம். சில நேரங்களில் சுமூகமாக தொடங்கிய உரையாடல் திடீரென்று திசை மாறி கோபத்தை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இயல்பு நிலைக்கு திரும்ப கொஞ்சம் நம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சிறிது தண்ணீர் குடித்து பேச்சை திசை திருப்ப முயற்சிக்கலாம். அப்படிப்பட்ட விவாதங்கள் நடக்கும் இடங்களை விட்டு மெதுமெதுவாக விலகிவிடலாம். சினமானது நம் குணத்தை மாற்றி பல நேரம் குற்றங்களை செய்ய தூண்டும். எனவே நாம் கோபத்தை எப்போதும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உறவு முறைகளை பலப்படுத்த முடியும். மனதில் நிம்மதியும் தூக்கமும் கிடைக்கும். சில நேரங்களில் பொறாமை கூட நம் மனத்தில் கோபத்தை தூண்டிவிடும். எனவே பிறரோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். நம்மிடம் உள்ள வளங்கள், திறமைகள் இவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். அவற்றை கொண்டு நாம் படிப்படியாக முன்னேற முயற்சி செய்ய வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் சித்ரா கணபதி அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: 8 300 37 27

0: நேரம் 6:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9
1: இந்நாளின் சிறப்பு. இந்தியாவில் தேசிய விளையாட்டு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த தியான் சந்த் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
2: 1831 இதே நாள்ல தான் மைக்கேல் ஃபாரடே மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தார்.
1: 1869 இதே நாள்ல தான் உலகின் முதலாவது மலையேற்ற பற்சக்கர இருப்பு பாதை வாஷிங்டனில் அமைக்கப்பட்டது.
2: 1885 காட்லீஃப் டைம்லர் இருசக்கர வாகனத்துக்கான உலகின் முதலாவது உள் எரிபொறி அதாவது இன்ஜின்கான காப்புரிமத்தை பெற்றார். இந்திய ஹாக்கி வீரர் தியான் சந்த் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1905.
1: 1910 ஜப்பான் கொரியா இணைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. அதை அடுத்து கொரியாவில் ஜப்பானிய ஆட்சி ஆரம்பமானது.
2: இந்திய அறிவியலாளர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1949.
1: அதே ஆண்டுல இதே நாள்ல தான் தனது ஜோவன் என அழைக்கப்பட்ட முதலாவது அணு கரு ஆயுதத்தை கசகஸ்தானில் சோதித்தது.
2: அமெரிக்க பாடகர் நடிகர் மைக்கேல் ஜாக்சன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1958.
1: 1965 இதே நாளான ஆகஸ்ட் 29 அன்றுதான் ஜெமினி 5 என்ற விண்கலம் புவிக்கு திரும்பியது.

0: 1982 இதே நாளான ஆகஸ்ட் 29 தேதிதான் செயற்கை தனிமம் மெய்ட்நீரியம் முதல் தடவையாக ஜெர்மனியில் தொகுக்கப்பட்டது.
1: இந்திய தமிழ் நாடக திரைப்பட நடிகர் எம் கே ராதா அவர்களின் நினைவு தினம் இன்று, ஆண்டு 1985.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
5: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய கலை கேட்டுட்டு இருக்கும். புதிய கலையில இப்ப நம்ம கேட்க போறது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளு, இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடியில் தொழில்நுட்பங்கள் குறித்து. தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல், 6:55 பூந்தள்ளு, 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், கோவை சரவணா நகர் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் தொடர்ச்சி, 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். 8 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் நேய விருப்பம் கார்த்திகா மதுரை ஆழ்வார்புரத்திலிருந்து, 10:30 ஒருபட பாடல்களில் இன்றைய திரைப்பட பாடல் 10:00, 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகையில் மறந்து போன விளையாட்டு, 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7, 11:47 திரை இசை, 12 செய்தி சுருக்கம், 12:02 ஸ்நேகிதியே, 1 வசந்தகானங்கள், 2 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்று, 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் நேரழையில் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 8:30 பட்டாம்பூச்சிகளில் சிங்கமுனாரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. ஒன்பது மணிக்கு ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் பங்கேற்கிறார் நடிகர் நிலாய் மித்தேஷ் அவர்கள். 9:30 ஸ்டாண்ட்பைல சக்கரவியூகம் பகுதி 16 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாழும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேரம் 6:29, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க.

0: எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 6:30.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
5: காலநிலை நெருக்கடி நம் காலத்தின் மிக முக்கியமான சவால்களில் ஒன்று. எனவே இதன் தாக்கங்கள் அதிகரிப்பதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது பற்றிய ஆழமான விவாதம் அவசியமாகிறது. மனித செயல்பாடுகள் ஆதிக்கம் செலுத்துவதாக கருதப்படும் இந்த காலகட்டத்தில் நிலவியல் அடிப்படையில் மனித ஆதிக்க யுகம் என்கிற பெயரை அறிவியலாளர்கள் முன்மொழிந்துள்ளனர். சுமார் 12,000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஹோலோசீன் என்கிற வெப்பநிலை யுகத்தை கடந்து மனிதகுலம் அடுத்த யுகத்தில் அடியெடுத்து வைப்பதை அது உணர்த்துகிறது. மனித ஆதிக்க யுகம் என்கிற சொல் நிலவியல் காலகட்டத்தை குறிக்கும் வகையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் இந்த சொல் சுற்றுச்சூழல் சீரழிவை தூண்டும் முதலாளித்துவ பொருளாதார அமைப்புகளை பொறுப்புக்கு உள்ளாவதை தவிர்க்கிறது என பல அறிஞர்கள் வாதிடுகின்றனர். எனவே அதற்கு மாற்றாக அவர்கள் மூலதன ஆதிக்க யுகம், கேப்டலோசீன் என்கிற சொல்லை பயன்படுத்தி காலநிலை நெருக்கடியை உருவாக்குவதில் முதலாளித்துவத்தின் பங்களிப்பை சுட்டிக்காட்டுகிறார்கள். காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்த விவாதங்களை புரிந்து கொள்ள இந்த மாறுபட்ட கருத்தாக்கங்கள் அவசியமாகின்றன. முதலாளித்துவம் ஒரு பொருளாதார அமைப்பு என்ற வகையில் தொடர்ச்சியான நுகர்வுக்கு நம்மை பழக்கப்படுத்தி இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் பெரும்பாலும் லாபத்தை பெருக்கும் நோக்கில் சுற்றுச்சூழல் அக்கறை இல்லாமல் இயற்கை வளங்களை தொழில்துறைகள் சுரண்டி கொள்ள பல நாடுகள் அனுமதிக்கின்றன. இது தெற்குலக நாடுகளின் வளத்தை வடக்குலக நாடுகள் பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்கிறது. இதனால் அதீத பொருளாதார மேம்பாடு அடைந்த வடக்குலக நாடுகள் உலக மக்கள் தொகையில் தோராயமாக 25% மட்டுமே கொண்டிருந்தாலும் 1850 தொடங்கி இன்று வரை 79% கரிம வெளியீட்டுக்கு காரணமாகியுள்ளன. இந்த கரிம வெளியீட்டின் முக்கிய ஆதாரங்கள் புதைவடிவ எரிசக்தி பயன்பாடு. தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் பொருளாதார கொள்கைகள் தொடரும் பட்சத்தில் 2100 புவியின் சராசரி வெப்பநிலை சுமார் 2.7°C அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இன்னும் தீவிரமான காலநிலை நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான மறுசுழற்சி, நீர் சேமிப்பு, மின்சார சேமிப்பு போன்ற தனிமனித முன்னெடுப்புகள் தான் காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்த உதவும் என்ற எண்ணத்தை முதலாளித்துவ அமைப்புகள் மக்கள் மத்தியில் விதைத்துள்ளதாக மூலதன ஆதிக்க யுகம் என்கிற கூற்றை முன்மொழியும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் புதிய நிலப்பரப்புகளுக்கு சென்றபோது அங்குள்ள பூர்வகுடிகளை நாகரிகமற்றவர்கள் என கூறினர். அவர்களை நாகரிகப்படுத்துவதாகவும் அவர்களின் நிலங்களை வளப்படுத்துவதாகவும் சொல்லி அடக்குமுறை மூலம் அவர்களின் நிலப்பரப்புகளை கைப்பற்றினார்கள். முதலாளித்துவம் எப்போதும் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள முனைப்பு காட்டும். முதலாளித்துவ கோட்பாட்டால் மலிவானது என வரையறுக்கப்பட்ட இயற்கை வளங்களையும் மனித உழைப்பையும் கட்டற்ற வகையில் பயன்படுத்துவதன் மூலதனத்தை பன்மடங்காக அது அதிகரித்து கொண்டே வந்துள்ளது. இது பூர்வ குடிகளை தலைமுறைகளை தாண்டிய மனித அடிமைத்தனத்துக்கு தள்ளியதுடன் இயற்கை வளங்களை தீவிரமாக பயன்படுத்தி லாபத்தை குவிக்கும் செயலாகவும் மாறியது. எனவே தொழில் புரட்சியை மட்டுமே காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக கொள்வது வரலாற்று குறுகிய கண்ணோடு பார்ப்பதற்கு சமம். புதைவடிவ எரிசக்தியால் தூண்டப்பட்ட தொழிற்புரட்சி புவியின் நிலையை மோசமாக்கினாலும் அதற்கு முந்தைய காலனிய மனப்பான்மையை கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் வலியுறுத்தல். மனித ஆதிக்க யுகம் அல்லது மூலதன ஆதிக்க யுகம் என்கிற பார்வையே காலநிலை நெருக்கடியை நாம் எவ்வாறு கையாளப் போகிறோம் என்பதற்கு அடிப்படை. இது நம் பொருளாதார கட்டமைப்பை விமர்சன பார்வையில் மறுபரிசீலனை செய்வதற்கு வழிவகுக்கிறது. காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கும் அது சார்ந்த தகவமைப்பு நடவடிக்கைகளில் தனிமனித செயல்களை கடந்து அமைப்பு ரீதியான மாற்றத்தை மேற்கொள்வதற்கும் இந்த கோட்பாடு விவாதம் இன்றியமையாதாகிறது. இந்த அமைப்பு ரீதியான மாற்றங்களுக்கு பொருளாதார வல்லமை படைத்த வடக்குலக நாடுகள் காலம் தாழ்த்துவது வழக்கமாகிவிட்டது. அந்த வகையில்

0: மனித ஆதிக்க யுகம் என்பதை தவிர்த்து மூலதன ஆதிக்க யுகம் என்கிற பரிணாமத்தில் அணுகுவது காலநிலை நெருக்கடிக்கு யார் பொறுப்பு என்ற தெளிவான புரிதலுக்கு வழிவகுக்கிறது. இது சுற்றுச்சூழல் சீரழிவை நிகழ்த்தும் குறிப்பிட்ட பொருளாதார அமைப்புகளின் மீது உரிய கவனத்தை திருப்ப வகை செய்யும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ். காளிதாஸ் அவர்கள்.

0: நேரம் 6:35, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை, இனி நாம் கேட்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி. பராபப வருடம் ஆவணி மாதம் 12 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மகத்தான வருமானம் தரும் மர விவசாயம் குறித்த இலவச ஆலோசனை கூட்டம் மதுரை மாவட்டம் முனியாண்டி சுவாமி திருக்கோவில் எதிர்ப்புறம் உள்ள மஹாலில் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் 12:00 வரை நடைபெற உள்ளது. இந்த இலவச ஆலோசனை கூட்டத்தில் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்தல், டிம்பர் மரங்களின் பண்புகள் மற்றும் பயன்கள், மரம் நடும் வழிமுறைகள், நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், உணவு காடு வளர்ப்பு மற்றும் வழிமுறைகள் குறித்த தகவல்கள் வழங்கப்படும். முன் பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9442595700 மற்றும் ஓர் எண் 9442595001. பசுமை இன்று தொடங்கினால் பாதுகாப்பான வாழ்வு என்றும் நிச்சயம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, எளிய முறையில் சிப்பிக்காளான் வளர்க்கும் பயிற்சி செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை காலை 9:30 முதல் 5:00 வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிக்கு பதிவு கட்டணம் கட்ட வேண்டும். காளான் குடில் அமைத்தல், காளான் வளர்க்கும் தொழில்நுட்பம், அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துதல், இருப்பு வைக்கும் முறை, மதிப்பு கூட்டுதல் அதாவது உலர் காளான், சூப் பவுடர் மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் போன்றவற்றை தயாரிக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அரசு மானியம் குறித்த தகவல்கள் வழங்கப்படும். பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ், காளான் வித்துக்கள் விற்கப்படும். முன்பதிவு அவசியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 8610599278 மற்றும் ஓர் எண் 9483392006. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயிற்சி கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். நெல் கதிர் வெள்ளையாகி மணிகள் நிரம்பவில்லை என்றால் கதிர் வெளிவரும் நிலையில் கதிரின் கழுத்து பகுதியில் பூஞ்சை தாக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்ட கதிர்களின் கழுத்து பகுதியை ஆய்வு செய்து நோய் அல்லது பூச்சி காரணத்தை உறுதி செய்ய வேண்டும். வயலில் தண்ணீர் தேங்காமல் வடிகால் ஏற்படுத்த வேண்டும். கதிர் கருகல் உறுதியானால் பூஞ்சை கொல்லி தெளிக்க வேண்டும். பூச்சி தாக்குதல் இருந்தால் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லியை லேபிளில் குறிப்பிட்ட அளவு மட்டும் பயன்படுத்த வேண்டும். சமநிலை ஊட்டச்சத்து மேலாண்மை, உரிய இடைவெளி, களை கட்டுப்பாடு மற்றும் முறையான நீர் மேலாண்மையை கடைபிடித்தால் இவ்வாறு நெல் கதிர் வெள்ளையாகி மணிகள் நிரம்பாமல் போவதை தவிர்க்கலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம்

0: தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா காய்கறி பயிர்களில் மிகவும் முக்கியமான ஒரு பயிராகும். இதை வந்து நம்ம தாவரவியல் முறைப்படி இதை வந்து கேப்சிகம் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சுவையூட்டக்கூடிய நறுமண பயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இதில் வந்து ஊறுகாய், அடுத்து வந்து சாஸ் கெட்சப் மற்றும் ஓலியரசின் போன்ற பொருட்கள் வந்து தயாரிக்கலாம். இந்த காய்ந்த மிளகாய் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுக்கு அதிக அளவு நம்ம பயன்படுத்திக்கொண்டு வருகின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிளகாயில் வந்து பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் டி போன்ற சத்துக்கள் வந்து மிகவும் அதிகமான அளவில் இருக்கின்றது. அடுத்து வந்து இதனுடைய மண் மற்றும் தட்பவெப்ப நிலை. மிளகாயானது இரவை பயிராகவும் மானாவாரி பயிராகவும் சாகுபடிக்கு உகந்த பயிராகும். இது நல்ல வடிகால் வசதி உள்ள இருமண் பாங்கான மண் வகை வந்து இதனுடைய மிளகாய் சாகுபடிக்கு மிகவும் உகந்தது. மேலும் கலர் உவர் நிலங்களிலும் வறட்சி தாங்கி நன்றாக வளரக்கூடிய தன்மை உடையது. மண்ணின் கார அமிலத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 7.5 வரை இருப்பது வந்து இதனுடைய சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அடுத்து மிளகாய் சாகுபடிக்கு பொதுவாக வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15 முதல் 30 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை தான் வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து 15 டிகிரி சென்டிகிரேடு விட குறைவாகவும் 30 டிகிரி சென்டிகிரேடை விட அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய மிளகாயினுடைய வளர்ச்சி வந்து இது வந்து பாதிக்கும். அடுத்து வந்து மிளகாய்க்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய ரகங்கள் வந்து இருக்கின்றன. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி 1, கோயில்பட்டி 2, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்ட கோ 1, கோ 3, கோ 4, அடுத்து வந்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிட்ட PKM 1, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பரமக்குடியிலிருந்து வெளியிட்ட பரமக்குடி 1 என்ற ரகங்கள், அப்புறம் PLR 1 என்ற ரகங்கள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்ட வீரியூட்டு ரகங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த ரகங்களாக இருக்கின்றன. அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருவம், அதாவது மிளகாய் சாகுபடிக்கு மிகவும் உகந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் முதல் ஜூலை ஒரு பருவம், அடுத்து வந்து அக்டோபர் முதல் நவம்பர், அடுத்து வந்து மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்கள் வந்து சாகுபடிக்கு மிகவும் உகந்த மாதங்களாக இருக்கின்றன. அடுத்து வந்து விதையினுடைய அளவு, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வீரிய ஒட்டு ரகங்களாக இருந்ததுன்னா 200 கிராம் பெர் ஹெக்டேருக்கு தேவைப்படும். அதே இது வந்து சாதாரண ரகமாக இருந்ததுன்னா ஒரு ஹெக்டேருக்கு 1 கிலோ விதை வந்து போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரவை சாகுபடிக்கு வந்து நம்ம நாற்றங்கால நாற்று விட்டும் பின்பு வயல்களில் நட்டும் வந்து நம்ம பொதுவாக வந்து பண்றோம். மானாவாரி சாகுபடி முறையில் என்ன பண்றோம் அப்படின்னு நேரடி விதைப்பு முறையை தான் நம்ம செய்து வருகின்றோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பொதுவாக நாற்றங்கால் விட்டு நடவு செய்யறதுக்கு 1 கிலோ தேவைப்படும் ஒரு ஹெக்டருக்கு. நேரடி விதைப்பா பண்றோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து 3 கிலோ விதைகள் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதையை வாங்கிட்டோம், அதுக்கடுத்து நம்ம நடவு செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க விதை நேர்த்தி. அந்த விதை நேர்த்திங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நாற்றங்காலுக்கு தேவையான 4 சென்ட் நிலத்தை 4 கொத்தி 160 கிலோ 4 மக்கிய தொழுவுரம் மற்றும் வேப்பம் பண்ணாக்கு 150 கிலோ இட்டு நன்கு மண்ணுடன் கலந்து 1 மீட்டர் அகலம் மற்றும் தேவையான அளவு நீளமுள்ள மேட்டு பாத்துகளை வந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்தில் அமைக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு முன்பாக விதைகளை ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் என்ற அளவில் 24 மணி நேரத்துக்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது விதைப்பதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பாக அசோஸ்பைரிலாம் 40 கிராம் பெர் 400 கிராம் விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்த வேண்டும். பின்னர் மேட்டு பாத்திகளில் குறுக்கே 10 சென்டிமீட்டர் இடையில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக விதைத்து மேல் மண்ணால் மூடிவிட வேண்டும்.
0: இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேரம் 6:50 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக.

0: நேரம் 6:56.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பூந்தளர். பூந்தளர் பகுதியில செல்ல குழந்தையின் குரல்ல ஒரு கதை கேட்க போறாங்க. குதிரையும் கழுதையும் அப்படின்ற தலைப்புல தத்துவ கதை சொல்ல வந்திருக்காங்க ஹேமந்த்.
2: ஒரு விவசாயனிடம் ஒரு குதிரையும் கழுதையும் இருந்தன. குதிரை விவசாயமும் கழுதை போதி சுமப்பதும் வழக்கம். ஒரு நாள் குதிரைக்கு போதி சற்று அதிகமாக இருந்தது. கழுதை குதிரையிடம், நண்பா, இன்று ஒரு நாள் மட்டும் நீ இந்த போதியில் கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளேன். அது குதிரை, போதி சுமப்பது உன் வேலை, நான் எதுக்கு சுமக்கணும் என்று மறுத்துவிட்டது. சிறிது நேரம் கழித்து விவசாயி கழுதை சாய்ந்ததை பார்த்து போதி அனைத்தையும் குதிரை மேல் வைத்தது. இப்போது குதிரை அதே போதியை சுமத்து வருகிறது. அப்போதே கழுதை சொன்னதை கேட்டதால் இதில் பாதியை தான் எடுத்துக்கணும் என்று வருந்தியவாறே தூக்கிச் சென்றது.

0: கதைகளிலே.
1: இன்றைக்கு பூந்தளர் பகுதியில ரொம்ப அருமையா கதை சொன்ன ஹேமந்த்க்கும் அழகா பேசின சபரியாஷு பாப்பாவுக்கும் நன்றிகள். இதுவரை கேட்டு ரசிச்சீங்க பூந்தளர்.

0: காபி போடுற மாதிரி இருக்குது.
1: ஆமானே காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டே.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்தது புதிய கலை நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நாளேடுகளில் வெளியான செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், ஆலய அற்புதங்கள் என பல பல தகவல்கள் உங்களுக்காகவே வர காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் துவக்கமாய் முதல் பாடலாக ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக பாடலிசிக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 7:07 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது வேலைவாய்ப்பு செய்திகள். அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் CSIR காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வெளியிட்டிருக்காங்க. டெக்னீஷியன் பிரிவில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், டெஸ்க்டாப் பப்ளிசிங், ஹார்ட்வேர் நெட்ஒர்க், மெக்கானிக் என மொத்தம் 43 காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது 17 செப்டம்பர் 2026. இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் அறிய அணுக வேண்டிய இணையதள முகவரி csir.res.in. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி csir.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணியை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 7:13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டிணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களை அடுத்ததாக 8:02 இருக்கு வர காத்திருக்கிறது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் இசைக்கு காத்திருக்கிறது. என்பது மதுரையின் முன்னிணைப்பு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. இதே எண்களை தொட்டு அழைக்கலாம். இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை மறந்து போன விளையாட்டு பற்றிதான் இன்னைக்கு நம்ம பேச காத்திருக்கிறோம் கண்ணாடி மாளிகையில்.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 7:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் நாளேடுகளில் வெளியான செய்திகள். மதுரை மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகம் விழா வருகின்ற செப்டம்பர் 17 நடக்க உள்ள நிலையில் பக்தர்களுக்காக அன்னதானம், நீர்மூர், பிற உணவுப் பொருட்களை வழங்குவோர் ஆன்லைனில் பதிவு சான்றிதழ் பெற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள குறுந்தொழில் நிறுவனங்களை மேம்படுத்த பிரதமர் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. இதற்காக தமிழகத்திற்கு டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் சிராக் பஸ்வான் விருது வழங்க தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். ரேஷன் கடைகளில் கைரேகை மற்றும் கருவிழி பதிவதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. கிராண்ட் செஸ் டூர் தொடரில் சாம்பியனான முதல் இந்தியர் என சாதனை படைத்துள்ள பிரக்யானந்தா. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி 8வது இடம் பிடித்துள்ளது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல நாளேடுகளில் வெளியான செய்திகள் தான் கேட்டோம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை அடுத்த நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கு பாட்டு வேணுமா? தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பலகலா இசைக்கு காத்திருக்கிறது. 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு. 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இதே எண்களை தொட்டு அழைக்கலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. நாளும் ஒரு தலைப்பு மாறுபட்ட கருத்துக்களோடு உலாவரும் நமது கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு மறந்து போன விளையாட்டு. மறந்து போன விளையாட்டு அப்படின்னு சொல்லவும் உங்கள் மனசுக்கு எட்டிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வரலாம் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகையில்.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிப்புகள் கேட்டுட்ருக்கும் நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சனிக்கிழமை கோவை சரவணா நகர் சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் கோவை தடாகம் சாலை KNG புதூர் அருகில் உள்ள சரவணா நகரில் உள்ளது. 6 ஆண்டுகள் திருப்பதி திருமலையில் பணியாற்றிய பட்டாச்சாரியர் ஒருவர் குடும்ப சூழல் காரணமாக கோவைக்கு வந்து இங்கும் ஒரு பெருமாள் சன்னதியில் கைங்கரியம் செய்து வந்தார். ஒரு நாள் அவர் கனவில் சீனிவாச பெருமாள் தோன்றி கோவையில் தனக்கென்று கோவில் அமைத்து அதில் அப்பட்டறையை கைங்கரியம் செய்திடுமாறு கூறினார். தன்னால் கோவில் கட்ட இயலாது என்பதால் பட்டர் சும்மா இருந்தார். ஆனால் பெருமாளோ பல முறை கனவில் தோன்றி கோவில் கட்டுமாறு கட்டளையிட்டார். அந்த பட்டர் தனது பாரம்பரிய பழைய வீட்டை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு கோவில் கட்டி முடித்தார். பெருமாள் விக்கிரகம் செய்வதற்கு சந்திரகிரி மலையிலிருந்து பாறையை வெட்டி எடுத்து அதை மகாபலிபுர சிற்பக்கூடத்தில் வடிவமைத்து உருவாக்கினார். 7/2/2011 பிரதிஷ்டை செய்து ஆலய கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். திருப்பதிக்கு நிகரான கோவில் என்பதாலும் சுற்று வட்டாரத்தில் பெருமாளுக்கு தனி கோவில் இல்லாததாலும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு பெருமளவில் வருகின்றனர். நித்திய பூஜைகளும் உகந்த திருவிழாக்களும் குறைவின்றி நடத்துகிறார்கள். கிழக்கு நோக்கிய கோவில் இது. நுழைவு வாயிலை ஒட்டி அமைந்துள்ள தெற்கு வடக்கு சுவர்களில் தசாவதார வண்ணப்படங்கள் உள்ளன. கருவறையின் இருபுறமும் துவாரபாலகர்களாக ஜெயனும் விஜயனும் உள்ளனர். விசாலமான கருவறை. கருவறையில் சீனிவாச பெருமாள் சங்கு சக்கரம் தாங்கி அபய ஊருகஸ்தங்களோடு நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பெருமாளின் வலதுகை முழுவதும் விரல்கள் திறந்த நிலையில் பாதத்தை நோக்கி காட்டுகின்றன. கருவறை பெருமாளுக்கு இடப்புறம் பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி பூதேவியோடு சீனிவாச பெருமாள் உற்சவ திருமேனிகள் உள்ளன. வலப்புறம் ஆண்டாள் வேணுகோபாலகிருஷ்ணர் ஆகிய உற்சவர்கள் உள்ளனர். கருவறை விமானத்தில் உள்ள லக்ஷ்மி சீனிவாச பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி கயக்ரீவர் 4 மூலைகளிலும் கருடாழ்வார் ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. கோவில் முன் மண்டபத்தில் கருவறைக்கு நேர் எதிரே கூப்பிய கரங்களோடு கருடாழ்வார் சன்னதி உள்ளது. தலவிருஷம் வில்வம் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. சனிக்கிழமை ஏகாதசி தினங்களில் சிறப்பு வழிபாடும் சஹஸ்நாம அர்ச்சனையும் நடைபெறுகிறது. திருமணப் பேறு முதல் தீராத நோய் வரையில் உள்ள சங்கடங்களையும் தீர்த்து வைக்கும் பெருமாளாக இவர் அருள் புரிகிறார். தன்னை வணங்கிடும் பக்தர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் வளமும் நலமும் தந்து அருள் புரியும் கோவை சரவணா நகர் சீனிவாச பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதகே நிதகேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.

35 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் தான் கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்துக்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 7:45.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண்தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால். ஒரு கண் தானம் அது எத்தனை பேருக்கு பயன்படும் மேடம்?
2: சோ ஒரு கண் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களோட கருவளி நல்ல தரமான கருவளியா இருக்கு அப்படின்னா நம்ம அதிகபட்சம் 3 பேருக்கு கூட அதை யூஸ் பண்ண முடியும். சோ அந்த கருவளி வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதோட முன்பகுதிய ஒரு சில அறுவை சிகிச்சைகளுக்கும் பின்பகுதிய ஒரு சில அறுவை சிகிச்சைகளுக்கும், அது மட்டும் இல்லாம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்ற சில அணுக்கள் அதையுமே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். நல்ல கருவளி, நல்ல கவுண்ட் நல்லா இருக்கு, அணுக்கள் கவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியான கருவளி அப்படின்னா நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட 3 பேஷண்ட்ஸ்க்கு அது பெனிஃபிட் ஆற மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணி ஆபரேஷன் பண்ண முடியும்.
1: ஏன்னா எவ்வளவுதான் விழிப்புணர்வு வந்தாலும் அப்படி கண் எடுத்து அப்படியே பொறுத்துறாங்க போல அப்படின்றதுதான் இருக்கு.
2: நம்ம வந்து கண்ணோட முன்பகுதி அந்த கருவிலிய மட்டும் தானே எடுத்து மாத்தி வைக்கிறோம், அதை வந்து அவங்களோட நேச்சுரல் கண்ணோட பேக் சைடோட பிக்ஸ் பண்றோம். ஒன்னு தையல் மூலமா இல்ல தையல் இல்லாம, அது டிபெண்டிங் ஆன் எந்த அறுவை சிகிச்சை செய்யறோங்கறத பொறுத்து தையல் தேவைப்பட்டால் தையல், தையல் இல்லனா தையல் இல்லாம கூட செய்வோம்.
1: இப்போ 6 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்க, அது சாத்தியமா?
2: கண்டிப்பா சாத்தியம். எவ்வளவு ஒரு கிராமத்துல இருந்தாலுமே அந்தந்த ஜிஹெச்ல அந்த ரிட்ரீவல் பண்ற எல்லா வசதிகளுமே இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனா நம்ம கிட்ட நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து HRCP அப்படின்னு சொல்லுவோம், ஹாஸ்பிட்டல் ரிட்ரீவல் கார்னியல் ப்ரோக்ராம். அதாவது அந்தந்த மார்ச்சுரியில இறந்தவங்களோட உறவினர்கள் இருக்கும் பொழுது அங்க கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஜிஹெச்ல இருந்து சார்ந்த கவுன்சிலர்ஸ். அவங்க போய் கண் தானத்தை பத்தி அதை விழிப்புணர்வு அவங்க பேரண்ட்ஸ்க்கோ, இல்ல இறந்தது குழந்தைகளா இருந்தா அவங்க பேரண்ட்ஸ்க்கோ, இறந்தது பெற்றோர்களா இருந்தா அவங்க குழந்தைகளுக்கோ அதை விவரிச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சைன் பண்ணி நிறைய டொனேஷன்ஸ் அது மூலமாவும் நமக்கு வரும்.
1: இப்ப ஆன்லைன்ல மட்டும்தான் இதை விண்ணப்பிக்க முடியுமா? நேரடியா போய் நாங்க அதை கேட்டு
2: நேரடியா கண்டிப்பா போய் நம்ம பாத்துக்கலாம். அது வந்து ஒரு ஒரு ஐ பேங்க் பொறுத்து இல்ல கார்னியல் ரிட்ரீவல் சென்டர் பொறுத்து ஒரு ஒரு ஜிஹெச்ல கூட போய் நீங்க அதை பிளட்ஜ் பண்ணலாம்.
1: யாரெல்லாம் கண் தானம் கொடுக்க முடியாது
2: அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. எனக்கு கண் தானம் கொடுக்க ஆசை இருக்கு ஆனா என்னால கொடுக்க முடியாம போயிடுச்சு, டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்றது எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ கான்ட்ரா இண்டிகேஷன் இவங்க கொடுக்க கூடாதுன்னு. ஆனால் கண் தானம் பின்னாடி நான் கண் தானம் பண்ணிட்டேன் கண்டிப்பா இது ஒரு பேஷண்ட்டுக்கு தான் போகுங்கிற நிச்சயம் கிடையாது. நம்ம கண் தானம் பண்ண பின்னாடி அதை நம்ம அனலைஸ் பண்ணணும், அசஸ் பண்ணணும், குவாலிட்டி பார்க்கணும். அதுல வந்து இப்ப நம்ம ஒரு 100 கண்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து 60-70% தான் அதை நம்ம ஆபரேஷனுக்காக யூஸ் பண்ண முடியும். அத்தனை பெர்சன்டேஜ் தான் நம்ம நிஜமாவே அறுவை சிகிச்சைக்கு கன்வெர்ட் ஆகும். மிச்சம் அந்த 30-40% வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கிற காரணத்தினால டைரக்டா பேஷண்ட்டுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட இன்டைரக்டா ரிசர்ச் அண்ட் சயின்ஸுக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படும். சோ அதுக்காக யூஸ் பண்ணப்படும்.
1: தேசிய கண் தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.

7:55 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் கேட்டுட்டுக்கும். நிறைவான பாடலாக பச்சை கிழி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை தூண்டுவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக

நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7, 8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களை, இது உங்களுக்கான நேரம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல், உங்க விருப்பத்திற்கு ஏற்ற பாடல், உங்கள் குரல் மூலமா உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சேர்ந்து கேட்க வைக்கிற நேரமாக இது. பாட்டு பாட்டு வேணுமா? நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கலாம். பாட்டு வேணுமா? உங்களுடைய மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 2530-170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2530-171. உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றலைகள் இணைப்புல காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார்? இங்க இருந்து வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: என்ன
2: பாடல் கேட்கலாம்?
3: நன்றி,
2: இணைப்பில் வந்தமைக்கு. உங்கள் காம் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நேரம் 8:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்கள் விருப்ப படங்களா இசைத்துக் கொண்டு இருக்கிறது. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்
1: மதுரை எப்பம் காலை வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்பட்டி சுரிவல் என்ற தம்பி ஸ்டைலர்.
0: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ரெட் ரோமா ஆர்த்தி சந்தன கிட்ட என்ற பாடல் ஒளிபரப்பு பண்ணுங்கம்மா.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்கு அம்கேட் ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: எட்டு மணி 13 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களா இசைத்துக் கொண்டு இருக்கிறது. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் அம்மா, நிலையத்தில் எல்லோரும் நலமாங்கம்மா?
3: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: எல்லாரும் நல்லா இருக்கும் அம்மா.
3: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து?
4: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம், ஜிசி இசைமணி.
3: சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்?
4: அண்ணாசையிலிருந்துங்கம்மா, மருதாணி பாடல் கொடுங்கம்மா.
3: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல்
5: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: கேட்கும் திசையெல்லாம் இன்னிசை சார்லா இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டி கங்காதரன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: அனைத்து
0: நேர்களுக்காகவும் கொடுத்தலாம் நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: நம்மிடம் பாட்டு வேணுமா? கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து?
1: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: காலை வணக்கம் செல்வது.
1: தேனிலன்னு சொன்னலப்பா, நலமா இருக்கீங்களப்பா? அனைவரும்
0: எல்லாருமே நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும்ப்பா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஐப்பத்துல இருந்து பூக்களே சற்று ஓய்வடுங்கள் அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:32, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் தோழிக்கு.
1: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
2: ராணி பேசுறேன். நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்லமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு இதயம் சிங்க மரத்துல இருந்து இதயம் இதுவரை துடித்ததில்லை என்ன பாட்டு கொடுங்க.
1: வை இந்த புன்னகை. பாடலை மாத்தி
2: நன்றி.
1: இணைப்புல வந்தமைக்கு நன்றி. உங்களுக்கு கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல் இதோ.

0: நேரம் 8:38 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டே இருக்கிறது. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து பொன்னின் நதி என்ற பாடல்.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இதோ கற்றலைகளில்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 8:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். இனிப்புல இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா, தேனி காமாச்சிபுரம் பேசுறேம்மா.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: சின்னமத்தாங்கிற பாட்டு போடுங்கம்மா.
3: நன்றி. இனிப்புல அந்தமைக்கு பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது பாட்டு வேணுமா, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாய் கேட்டு ரசித்தும் பாட்டு வேணுமா. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 8:02 நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அப்பா, மின்சார பல்பு ஃபீஸாக போயிட்டுது, வேறு ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தார் அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான், அப்பா கிட்ட கொடுத்தான், அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன்ப்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார். அப்பாவோட புத்திசாலி தானே, அவ்வளவுதான். ஆனால் பையன் கேட்டது அந்த

0: அர்த்தத்தில் இல்லை. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோட கணம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1.5 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம். அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாட்டுறோம், நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில். அப்படி செய்கிறப்போ அது உடையறதில்ல, நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது? இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம்? அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம். ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டுது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்குது, அதோட கணம் எவ்வளோ இருக்கும்? மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும், அந்த முட்டை எப்படி இருக்கணும்? இயற்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துது, முட்டை ஓடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்கிற குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது? முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும், பலம் இல்லாமலும் இருக்கணும். குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும், தாயால் அது உடையக்கூடாது. ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம்? இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குதுல்ல, அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். முட்டை ஓட்டு தத்துவம் இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு, அதுதான் முட்டை வடிவம். இது வந்து தாய்ப்பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம், அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் 4 பக்கமும் பரவி விடுது, அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிருது, அதாவது அழுத்தம் வந்து வலுவிழந்து போயிடுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்லை. அதனால் முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம்? இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தா தான் முட்டை போடுறது வழக்கம், நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி? ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான், கோழி முட்டை இடும் முட்டை போடாது அப்படின்னாராம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர். போட்டால் உடஞ்சிரும் சார் அப்படின்னாராம் பையன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னைஞ்சலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை இந்த தினம் தூண்டுவதாக அமைந்துள்ளது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும்

கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது.

துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் 5 இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. அதாவது சண்டே அப்படின்னாலே வந்து ஒரு ரிலாக்ஸ் டே. அது வந்து அதோட வைபு இன்னிலிருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? இப்ப அந்த வைபோட ஒரு பாட்டு கேட்டுடலாம். நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது சோபனா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர் பண்பலை 100.9 டிட் பிட்ஸ் தகவல்களும் பீட்டான பாடல்களும் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. காத்திருக்கும் நேரமில்லை. இதுல முதல்ல நாம தெரிஞ்சுக்க போற தகவல் இன்றைய தின சிறப்புகள். ஆகஸ்ட் 29 தேதியான இன்று தேசிய விளையாட்டு தினம். விளையாட்டு வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது நம் உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் முக்கியமா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லோரும் தினமும் கொஞ்சம் நேரமாச்சு விளையாடுங்க அல்லது கொஞ்சம் நேரமாச்சு உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வருது. சரி, இப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டுடலாம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

நேரம் 9:15 நிமிடம் ஆயிட்டு இருக்க. இந்த நேரத்துல சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான சாங்ஸும் கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. இப்போ இன்றைய தின சிறப்புகள்ல நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க போறது சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினம். அணு ஆயுத சோதனைகள் மனித உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்துறதுக்காக ஆகஸ்ட் 29 இன்று சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினமா கடைபிடிக்கப்படுகிறது. சின்னதா ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்சு

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. டேட் பீட்ஸ் தகவல்களும் பீட்டான பாடல்களும் ஒலிக்கும். இது ட்ரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற இன்றைய தின சிறப்புகள்ல, தேசிய கண்தான இருவார விழா. நம்ம கண்கள் இந்த உலகத்தோட அழக பார்க்க உதவுது. ஆனா நம்மளுக்கு அப்புறமும் நம் கண்கள் மூலமா இன்னொருத்தருக்கு இந்த உலகத்தை காட்ட முடியும் அப்படின்னா அதுதான் கண்தானத்தோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 தேதி வரை தேசிய கண்தான இருவார விழா கடைபிடிக்கப்படுகிறது.

ஒரு பக்கம் சுருக்கமான தகவல், இன்னொரு பக்கம் பீட்டான பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். இது டைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஜெகமேதந்திரம் படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: என்ன மாப்பிள்ள அந்த
1: அந்த

0: 9:33 கேட்டுட்டுக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. வரவிருக்கும் அடுத்த தகவல், நாம எங்க இருந்தாலும் நமக்கு பிடிச்ச படிப்பை நாமாவே தேடி கத்துக்க முடியும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஸ்வயம். 2017 மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த இணையதளம் உயர்கல்வியை எல்லோருக்கும் எளிமையா கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதான். சரி, ஸ்வயம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டலாம்.
1: சப்பா பீட்டு கொளுத்துங்கடா, மஜாப்பா மஜாப்பா.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்க பாட்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல பயன் ஒன்றும் முடியல. கேட்கவிருக்கும் அடுத்த தகவல், ஸ்வயம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, படிக்கணும் ஆசை இருக்கிற ஆனால் வசதி, படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வசதி இல்லை அப்படின்னு, இடம் இல்லை அப்படின்னு மட்டும் படிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்வயம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வசதிக்கேற்ற நேரத்தில் பல பாடங்களை ஆன்லைன் மூலமாக கற்றுக்க முடியும், அதுவும் நல்ல கல்வி நிறுவனத்தோட ஆசிரியர்கிட்டையே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தேவி படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 டிரைவ் டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இப்போ ஸ்வயம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இதில் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்ப்போமா? அடுத்ததா, அறிவியல், கணிதம், கலை, தொழில்நுட்பம், மேலாண்மைன்னு பல்வேறு துறைகள் சார்ந்த படிப்புகள் இருக்காம். அதுலேயும் பல படிப்புகள் இலவசமாகவும் சான்றிதழ் வேணும்னா தேர்வு எழுதியும் சான்றிதழ் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்வயம் மாணவர்களுக்கு அறிவை வளர்த்துக்கொள்ளவும் புதுசாக ஒன்று கற்றுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. ஓ அப்படியா, அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதையும் நானே சொல்கிறேன். மாரிடூ படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ஸ்வயம் இணையதள கல்வி வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, ஸ்வயம் swayam.gov.in என்ற இணையதளத்துக்கு போய் நமக்கு பிடிச்ச படிப்பை தேர்வு செஞ்சு பதிவு பண்ணிக்கலாம். கல்லூரி படிப்போடு சேர்ந்து கூடுதல் திறமையும் வளர்த்துக்கலாம். கல்வி கற்கணும்னு ஆசை இருந்தால் போதும், கல்விக்கான வாய்ப்பு நம்ம கையிலேயே இருக்கு. தகவலும் இருக்கணும், அதே நேரத்தில் போர் அடிக்காமையும் போர் அடிக்கவும் கூடாது அப்படின்னா பாட்டு கேட்கணும் இல்லையா. பாடல் வந்துட்டே இருக்கு பீஸ்ட் படத்துலேருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது இந்த பயணம் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும், நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி

வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.

போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இனி கேட்கலாம் விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இன்று நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்தில் நாம் சந்திக்க இருக்கும் நேயர் மதுரை ஆழ்வார்புரம் கார்த்திகா. வணக்கம் கார்த்திகா.
3: வணக்கம் சார்.
2: உங்களை பத்தி அறிமுகம் செய்யுங்க கார்த்திகா மேம்.
3: சார், என்ன பேர் வந்து கார்த்திகா சார். என் ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜேஷ்குமார் சார். நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கேன், அவங்க வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, ஒரு பேபி 3 வயசு, தங்கம் மீனாட்சி, தம்பி பேர் வந்து தர்சன், அது வந்து 10 மந்த் ஆகுது சார்.
2: சரி, அருமையான ஒரு குடும்பம், அழகான ஒரு வாழ்க்கை, ரொம்ப மகிழ்ச்சி. 2 செல்வங்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்க. அந்த முதல் செல்வம் தங்க மீனாட்சி, அவங்க எப்படி இருக்காங்க?
3: அவங்க சேட்டக்காரவங்க சார்.
2: என்ன சேட்டை பண்ணுவாங்க?
3: பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க.
2: உங்களோட அன்பா பேசுவாங்களா?
3: அதெல்லாம் பாசமா இருப்பாங்க.
2: இந்த இனிய காலை பொழுதுல நேயர் விருப்பத்துல உங்களோட பேசுறது மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல உங்களை பத்தி சிறிய அறிமுகம் தந்திருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். முதல் பாடல் என்ன பாட்டு கேட்கலாம்?
3: எங்க பாப்பாவுக்கே போட்டுருங்க சார், சானா படத்துல இருந்து வாயாடி பாப்பா பாட்டு பாட்டுருங்க.
2: சரி, கண்டிப்பாங்க இந்த பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விருப்ப கானங்கள்ல நேயர் விருப்பம். இன்றைய நேயர் மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த கார்த்திகா நம்மோடு இருக்கிறாங்க. உங்களது ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க மேம்.
1: எங்க வீட்டுல வந்து அம்மா அப்பா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க.
0: அவங்க பேர் சொல்லலாமே.
1: எங்க அக்கா பேர் வந்து கலாதேவி. அவ்வளவுதான், நானு எங்க அம்மா அப்பா 4 பேர் தான். நாங்க இங்க இருக்கிறது வந்து எங்க ஆட்சி வீடுதான். எங்க அப்பா தான் இருப்பாங்கல்ல, அப்பாவை பெற்றவங்க அவங்களோட வீட்டுலதான் இருந்தோம். சொந்த வீடுதான். எங்க அம்மா வந்து வியாபாரம் பார்ப்பாங்க, பூ வியாபாரம் பார்ப்பாங்க. அப்பாவும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணாங்க, அப்புறம் ஒரு வியாபாரம் தான் பாத்துட்டு இருக்காங்க. அக்கா பேரு கலாதேவி சொன்னேன்னா அவ்வளவுதான். எங்க லைஃப் 4 பேரு தான். எங்க அக்காவுக்கும் எனக்கு கொஞ்சம் லாங் டிஃபரன்ஸ் இருக்கும், 11 இயர் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களே அம்மா மாதிரி தான்.
0: சரி, அக்காட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க?
1: அக்கா அதான் செகண்ட் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டேன்.
0: அம்மா மாதிரின்னு சொல்லிட்டீங்க.
1: ஆமா,
0: சரி. அன்பா,
1: அதனால அவங்க எது சொன்னாலும் நமக்கு சரிதான்.
0: தொடர்ந்து இந்த சந்தோஷமான நேரத்துல ஒரு பாடல், அடுத்த பாடல்னா என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எங்க அக்காக்காக போய் போட்டுடலாம்.
0: என்ன பாடல்? சரி, உங்களுக்காக அந்த பாட்டு நாம் தருகிறோம். தொடர்ந்து பேசலாம், பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விருப்ப கானங்கள்ல நேயர் விருப்பம். இன்றைய நேயர் மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த கார்த்திகா நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பிபிஏ படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, எப்ப படிச்சீங்க, எப்ப முடிச்சீங்க?
1: நம்ம அம்பியா காலேஜ் இருக்குல்ல சார், மதுரையில் அண்ணா நகரில் இருக்க அம்பியா காலேஜ், அங்கதான் ஆர்ட்ஸ்ல படிச்சேன். 2011 ஜாயின் பண்ணேன்
0: சார். சரிங்க,
1: 2011 ஜாயின் பண்ணி 13 முடிச்சேன் சார்.
0: சரி, ஆரம்பத்துல என்ன பணி செய்தீங்க, இப்ப என்ன வேலை பாக்குறீங்க?
1: நான் ஸ்டார்டிங்ல வந்து 10th வரைக்கும் தான் ஸ்கூல் லைஃப் கண்டினியூ பண்ணேன். அப்புறம் நர்சிங் படிக்கணும்னு சொல்லி வீட்ல இருந்து 10th நிப்பாட்டிட்டு நர்சிங் சேர்த்தாங்க. அது ஒரு ஹாஸ்பிடல்.
0: சரிங்க,
1: ஜேஜே ஹாஸ்பிடல் அண்ணா நகர்ல இருக்க அந்த ஹாஸ்பிடல் தான். அங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். அந்த லைன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபார்மசில தான் முத முத போனேன். சோ அதனால எனக்கு ஃபார்மசி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்க இருந்தேன். அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து, ஏஜ் உனக்கு சின்ன வயசு தானே, எனக்கு 10th கண்டினியூ பண்ணாம நர்சிங்க்கு வந்திருக்கீங்க, இன்னும் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கரஸ்பாண்டர் கோர்ஸ் போட்டோம். போட்டுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிலேயே இருந்தேன். அங்கே கற்றுக்கிட்டேன், படித்தேன். சும்மா ஜஸ்ட் ஒர்க்கிங் தான், ஆனால் சொல்லி கொடுத்தாங்க அங்கே இருக்கிற சீனியர். நல்லா கற்றுக்கிட்டேன், அந்த லைன் பிடிச்சிச்சு. பிபிஏ படித்தேன். பிபிஏ படித்து முடித்தோடனையும் திரும்ப ஜாப் வந்து ஃபார்மசி லைனில் தான் போனேன், மாணகிரியில்.
0: ஃபார்மசி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். தனியார் மருத்துவமனையில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறாங்க அந்த செவிலியர். அவங்க வந்து நீங்க எப்படி படிக்கணும், கொஞ்ச வயசுலயே வந்து வந்துட்டீங்க, ஆனா வந்து இன்னும் மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கிறாங்க.
1: அவங்க பேர் ஷியாம்லா.
0: ஷியாம்லா, அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லிட்டு இந்த தருணத்துல ஒரு பாடல் கேட்கலாம்னா என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அவங்களுக்காகவே போடலாம்.
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நல்ல ஃப்ரெண்டு அவங்க நம்பியே பாட்டு போடலாம். டெடியில இருந்து
0: நேயர் விருப்பத்துல உங்க விருப்பமாக நாங்க தருகிறோம். பாடலை கேட்கலாமா?
1: கண்டிப்பா சார்.
0: சரி,

0: விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம். இன்றைய நேயர் மதுரை ஆழ்வாரபுரத்தைச் சேர்ந்த கார்த்திகா, நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொழுதுபோக்கு நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க?
1: நம்மளுடைய பொழுதுபோக்கு இப்ப இருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கேன்.
0: சரிங்க.
1: பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யறது, வீட்டு வேலை பாக்குறது தான் முழு வேலை வேலையா இருக்கு.
0: அது விரும்பி செய்யறீங்க?
1: கண்டிப்பா. சைல்டு வந்த பின்னாடி நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் பெரிய சப்போர்ட் தான், அவங்களுடைய சப்போர்ட்ல போய் கேட்டிருக்கு.
0: அதாவது முழுக்க முழுக்க தன்னுடைய குழந்தைகளை பராமரிப்பது, வீட்டு வேலைகளை பார்ப்பது முக்கியமான பணி. அந்த பணியை யாருமே வந்து சிரமமா நினைச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு செய்யக்கூடிய அந்த பக்குவம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த வேலை அப்படின்னு இல்லை, நம்ம செய்யக்கூடிய வேலையை

0: திருப்திகரமா செய்வதனால மகிழ்ச்சி அப்படின்றீங்க.
1: கண்டிப்பா சார்,
0: தொடர்ந்து பேசலாம். இப்ப ஒரு பாட்டு கேட்கலாம்னா என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எங்க ஹஸ்பண்டுக்காகவே போடலாம் சார்.
0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நம்ம இந்த வெற்றிவேல் படத்துல இருந்து போடலாம் சார்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு இப்ப நமது பண்பலையில வருது.
1: கண்டிப்பா சார்.

நாம் இதுவரை கேட்டது நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்துல இன்றைய நேயர் கார்த்திகா அவர்கள் பங்கு பெற்றாங்க. மிக சிறப்பாக அவங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. பிடிச்ச பாடலும் நாம் கேட்டு ரசித்தோம் அவங்களோடு சேர்ந்து. மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி நாளை காலை 10:02 கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, அன்பு கலந்த வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இன்று ஒரு பட பாடல்களாக வளவரப்போகும் திரைப்படம் 10 என்றதுக்குள்ள
3: 10, 9, 8, 7, 6, 5, 4.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 10:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 10:54. கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர் பண்பலை 100.9. ஒரு பட பாடல் வரிசையில் இன்று நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்படம் 10 என்றதுக்குள்ள படத்திலிருந்து.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய ஒரு பட பாடல்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நான் பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. சர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா

தொம்பாரே பல்கேரியாவின் கரட்டன்சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு மறந்து போன விளையாட்டு. மறந்து போன விளையாட்டு. இந்த நிகழ்ச்சியில உங்களுடன் இணைய போவது ஷோபனா மற்றும்
1: ரோசி.
0: ரோசி, சொல்லுங்க, மறந்து போன விளையாட்டு இதை பத்தி இந்த தலைப்பு எப்படி நமக்கு, அதாவது சொல்லும் போதே வந்து நமக்கு ஒரு புன்னகை வருது இல்லையா?
1: கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல அதை வந்து அப்படியே தெரியுது. ஏன்னா வந்துட்டு விளையாடலாமா அப்படின்னு கேட்கும் போதே நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு தூக்கம் எல்லாமே மறந்து போயிடும். ஆனா இந்த காலத்துல உள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டு அப்படின்னா கையில இருக்க மொபைல் போன் அப்படின்றது ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவோம், நாங்கள்லாம் விளையாடாத விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்க ஆரம்பிப்போம் பாருங்களேன். கண்ணாமூச்சி, நொண்டி, கோழி, பம்பரம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு விளையாட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும், ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கதையும் இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு கேட்கலாம். மறந்து போன விளையாட்டு அப்படின்றதுல 0452 மதுரையின் முன்னிணைப்பு 2530-170 மற்றும் 2530-171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இணைப்புல யார் இருக்கான்றதை கேட்டலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
1: மறந்து போன விளையாட்டு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச காத்திருக்கிறோம். இன்னைக்கு எங்கெங்க விளையாட்டு அப்படின்னு தான் ஒரு ஏக்கத்தோட கேட்குற மாதிரி தான் இருக்கு இன்றைய இளம் தலைமுறையினருக்கு. விளையாட்டுக்கெல்லாம் எங்க போச்சு? நம்ம குழந்தை பருவத்தோட சேர்ந்து அவங்களை அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா?
0: அதாவது மாலை நேர விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாலை நேரத்துல நம்ம விளையாடுறோமா அப்படின்றதே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதுவும் இப்போ விளையாடுறோமா இல்லைன்றதே ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஒரு லீவ் நேரம் அப்படின்னாலே ஒரு லீவ் நாட்கள் வருது.
1: கண்டிப்பா விடுமுறை தினங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வீடே தங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டேன்றாங்க.
0: அப்பெல்லாம் வந்து நம்மளோட அம்மாக்கள்லாம் வந்துட்டு விளையாட போகாத, வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே வா வான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வெளியில் போ அப்படின்னு தள்ளுனாலும் போக மாட்டேன்றாங்க. அப்போ அந்த மறந்து போன விளையாட்டை வந்து நம்ம கண்டிப்பாக ஞாபகப்படுத்தணும். அதுக்காக தானே இந்த தலைப்பு. சரி, இன்னைக்கு நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
1: 0452 மதுரையின் முன்னிணைப்பு 2530-170 2530-171 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. முதல் நேரா யார் வந்திருக்கா அப்படின்றத கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். வீட்டுக்குள்ள விளையாடுற விளையாட்டு, வீட்டு வாசல்ல விளையாடுற விளையாட்டு, காலையில மதியம் ராத்திரி அப்படிங்கிற மாதிரி விளையாடுற விளையாட்டுகள் நிறைய இருந்ததுங்க. இப்ப வீட்டுக்குள்ள விளையாடுறதுன்னா தாயம் விளையாடுறது, அப்புறம் யாரையாவது ஒருத்தர், எங்க அம்மா கூட நாங்கெல்லாம் விளையாடினதே இன்னும் ஞாபகம் இருக்கு. அம்மா வந்து யாராவது ஒரு பொண்ண பிள்ளைய வந்து மடியில படுக்க வச்சுட்டு உருண்டை திரண்ட உப்பு இல்லாத மாங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள்
1: பொருட்களை ஒளிச்சு வச்சுட்டு தேட விடுவோம். பின்னாடியே வச்சிருப்போம், ஆனா நம்ம தேடிக்கிட்டே இருப்போம்.
2: ஆமா. அப்புறம் பாத்தீங்களன்னா இது வந்து வீட்டுக்குள்ள நம்ம விளையாடுற மாதிரி, வாசல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 5 கட்டம் போட்டுட்டு இந்த தெல்லாக்குன்னு சொல்லுவாங்க, வெளியில எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப்பா இருக்கும், 5 லேடர் மாதிரி இருக்கும்.
1: ஒரு கட்டத்துல முதல்ல போட்டு நொண்டி அடிச்சிட்டு,
2: ஆமா நொண்டி அடிச்சிட்டு போனோம். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்ல தாய விளையாட போகும்போது வயசானவங்களோட விளையாடுவோம் பாத்துக்கோங்க. அப்போ அவங்க நினைச்சதெல்லாம் அப்படியே விழுகும். ரொம்ப கஷ்டப்பட்டு தாயம் வச்சு அப்பதான் ஒரு இது நாய ஆரம்பிச்சிருப்பேன். அவங்க வந்ததுமே கடக்குன்னு வெட்டி கையில கொடுத்து போயிடுவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள நமக்குள்ள வரக்கூடிய அந்த ஏமாற்றம், துக்கம் எல்லாம் இதெல்லாம் வந்து விளையாட்டு மூலம் நமக்கு ஒரு நல்ல பண்பாடு கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். மனத்து பண்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருந்தது. ஏமாற்றம், தோல்வி, எவ்வளவு பெரியவங்களோட விளையாடுறது அப்படிங்கறதெல்லாம் அப்ப தெரியாது. அவங்களும் சின்ன பிள்ளைகள சேர்த்துக்கிறவங்க நல்லா இருந்தது.

0: விளையாட்டு அப்படிங்கறதே வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், விளையாடு விளையாடுன்னு வெளியில போக வச்சா கூட பிள்ளைங்களுக்கு அந்த கேம் மட்டும்தான் வந்து
1: பிடிக்கிறேன். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம். மறந்து போன விளையாட்டு பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளைங்க வந்து பண்பாடுவாங்க, கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த விளையாட்டு இருந்தது அப்படின்னா அதில் ஒரு எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் ஜீவகன் பேசுகிறேம்மா.
3: ஜீவகன் சார் சொல்லுங்கள், மறந்து போன விளையாட்டு?
2: கிட்டி புள்ளி சின்ன பிள்ளைகளை நல்லா விளையாடுவோம்மா, அது மறந்து போச்சு. கவட்டை அடிக்க போவோம், அதுவும் போயிடுச்சு. அப்புறம் போந்தா பேந்தா குடின்னு சொல்லிட்டு இந்த குண்டு விளையாடுவோம். இந்த மூணு விளையாட்டுகள் எங்க சின்ன வயசு விளையாட்டுகள் போன விளையாட்டுகள்.
3: அந்த கிட்டிப்புள்ள விளையாடுறதுக்குலாம் வந்து அந்த கம்பெல்லாம் ரெடி பண்ணுவாங்க
1: என்ன?
3: ஆமா, சிவி. ஆமா,
2: விளையாட்டு பூரா வயக்காடா இருக்கும், அதான் விளையாடிட்டு இருந்தோம். போயிடுச்சுப்பா, அந்த வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு.
1: இந்த நிகழ்ச்சியை கொஞ்ச நேரம் நம்ம வயசை மறைந்து மறந்து குழந்தையா மாறுவோம் அப்படின்றதுக்கானதான் இந்த மறந்து போன விளையாட்டு அப்படின்ற தலைப்பை வச்சிருக்கிறோம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: நேரம் 11:11 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகையில் இன்னைக்கு மறந்து போன விளையாட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய வந்து நேர்கள் கண்டிப்பாக மறந்து போன விளையாட்டுக்கெல்லாம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: அனைவருக்கும் அதே வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யாரு?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குழந்தைநாதன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான தலைப்பு. இந்த யோசனை பண்ணி கொடுத்தீங்க பாரு, நிலையத்தினருக்கும் உங்களுக்கும் மாதிரி நன்றி சொல்லணும்.
0: சரி, அதுக்கான காரணத்தை நம்ம அப்புறம் சொல்லுவோம். எதற்காக இன்னைக்கு இந்த தலைப்புல சொல்லுங்க, மறந்து போனோம்.
2: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வயதாயிடுச்சு. எல்லாருமே இப்ப செல்லுல தான் போறாங்க, அதுலயே விளையாண்டுறாங்க விளையாட்டு.
0: இல்ல, மறந்து போன விளையாட்டை பத்தி பேசுறோம். அப்ப நீங்க என்னென்ன விளையாட்டுகள் நீங்க அப்ப விளையாண்டீங்க, அது இப்ப என்ன, யாரும் விளையாடல?
2: அதான் சொல்றேன், இப்ப எல்லாருமே விளையாட்டுன்னா செல்லுல தான் தெரிஞ்சுக்கிறாங்க, விளையாட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய விளையாட்டுகள் இருந்து
0: விளையாண்டிருப்பீங்க, அது இப்ப கிடையவே கிடையாது. இதை சுத்தமா மறந்தாச்சு அப்படின்னா நீங்க அந்த என்ன விளையாட்டு அப்படின்றதா நாங்க கேட்க வரோம்.
2: கிட்டிப்புள்ளி
0: வாங்கும்னு. சரி,
2: ஒரு குழியை நோண்டி

0: புளியன் வண்டி அந்த கிட்டி புள்ள அடிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க நெத்தியில போய் அடிச்சு ரத்தம் வந்து வீடு வரைக்கும் இந்த தோட்டத்துல வந்து அடிச்சாங்க.
1: சம்பவங்கள் பண்ணிருக்கீங்க
2: எல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க.
0: ஆமா அந்த மாதிரி ஒரு விளையாட்டு என்பது பாத்தீங்கன்னா அது வீர விளையாட்டா இருக்கலாம் இல்ல வந்து உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். எப்படி போனாலும் அந்த சாயந்தர நேரம் அந்த கிட்டி புல்லு கண்டிப்பாக எங்க கிராமத்திலும் சரி எந்த கிராமத்திலயும் விளையாண்டுருப்பாங்க. நாங்க அதிகம் விளையாண்டது அதுதான். அது காலத்தில் மறைஞ்சு போச்சு. திரும்பி எல்லாருமே அந்த பிள்ளைங்க
2: கிட்டிப்புல் விளையாடும் போது தலையில பட்டு தலை உடஞ்சிச்சு அப்படி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரிதான் வந்து அப்பெல்லாம் வந்து பசங்க விளையாடுறாங்க அப்படின்னா பெரியவங்க அந்த பக்கம் வர்றதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா?
1: கண்டிப்பா எங்க கிராஸ் ஆகி போனா நம்ம மேல பட்டுமோ
2: அப்படின்னு பாத்தனா ஒரு நிமிஷம் இருடா நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து அப்ப உள்ள ஒரு பயம்.
1: கண்டிப்பா அடுத்த நேயை சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: ரெண்டு மேடத்துக்கு வணக்கம் தரும் மறு காகாதர் வந்து பஞ்சவனம் வச்சு மதிய வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
1: இருக்கேன் மேடம். மறந்து போன விளையாட்டு
3: மேடம், மறந்து போன விளையாட்டுனா சொட்டாங்கல்லு நொண்டி பூப்பறிக்க வருகிறோம். நாங்க எங்கிட்ட அஞ்சு பேரும் அங்கிட்ட அஞ்சு பேரும் மேடம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இது கிள்ளி மேடம், கிள்ளி கேண்டி போய் முள்ளிச்செடி பக்கம் போய் அந்த அந்த கட்டைய வெட்டி கீழி எப்படி காத்தீங்கன்னா அங்க ஒரு ஆறு பேரு செஞ்சு அந்த கிள்ளி அடிச்ச தொலைல போகணும் மேடம்.
2: கிட்டத்துல போட்டா
3: ஆமா மேடம், கிட்டத்துல போட்டா அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பூ பறிக்க வருகிற அஞ்சு பேரும் வச்சு விளையாடுவோம் மேடம். நல்லா
1: நைட்டு நேரத்துல அந்த பக்கத்து விட தூங்க வர்றது கிடையாது. இங்கிட்டு ஒரு கேங் கத்த, அங்கிட்டு ஒரு கேங் கத்த,
2: கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா
1: அவ்வளவுதான்.
3: தொட்டாங்கல்ல எல்லாத்திலயுமே தொட்டு பிடிச்சு விளையாடுறதுல ஓட்டப்பந்தயத்துல எல்லாத்திலயுமே நான் தான் மேடம்
1: ஜெயிப்பேன்.
3: தொட்டாங்கன்னு சூப்பரா விளையாடுவோம் மேடம். அப்புறம் வந்து ரவுண்டா கோடு ஓட்டுக்குருவா, நடுவுல அந்த தீப்பட்டி அட்டையை வச்சு சில்லாக்கு விளையாடுவோம் மேடம். சில்லாக்கு விளையாடுறதுலயும் நான் தான் மேடம்.
1: எல்லா விளையாட்டுலயும் பஞ்சவண்ணம் தான் கில்லின்றாங்க.
3: இன்னைக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி. இனிப்பில் வந்து
2: நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல வந்து இந்த சொட்டாங்கெல்லாம் விளையாடும் போது அதுல வந்து விளையாண்டு ரொம்ப தேர்வானவங்க, அதாவது சீனியர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு
1: பாத்தீங்கன்னா
2: நல்ல பறக்க
4: மறந்து
2: போன விளையாட்டு
4: மறந்து போன விளையாடுனா அந்த இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொம்பரை விளையாடுவோம். பொங்கல் வந்துச்சுன்னா பொம்பரை அப்படியே சுத்தி விளையாடுவோம். அது இப்போ எல்லாம் பொம்பரை எல்லாம் பாக்கவே முடிகிறது இல்ல. அந்த இதே அழிஞ்சு போச்சு, காணாம போயிடுச்சு பொம்பரம். அப்புறம் பளிங்கி விளையாடுவோம் நாங்க பசங்கனால. பளிங்கி போட்டு இங்க இருந்து அதை வச்சு விளையாடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னாக்க திருடன் போலீஸ் விளையாடுவோம். அப்புறம் எல்லாம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பசங்களும் சரி பொண்ணுகளும் சரி எல்லாம் சேர்ந்துட்டு திருடன் போலீஸ் விளையாடுவோம். ஜாலியா ஒரு பத்து பேரு அந்த மாதிரி குரூப்பா ஏத்த வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி குழுன்னு இருக்கும். அப்போ சாயங்காலம் நாலு மணிக்கு மே 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இதே விளையாட்டு தான் தெருவுல. அப்புறம் வந்துட்டு தெல்லு விளையாடுவாங்க லேடிஸ் எல்லாம் நாங்க பாத்துருக்கோம். தெல்லு விளையாடுவாங்க, நொண்டி நொண்டி நொண்டி விளையாடுவாங்க. அந்த ஒரு ஓட வச்சு அப்படி விளையாடுங்க. அப்புறம் அந்த கீழே கல்ல போட்டு கண்ண மேல தூக்கி போட்டு கீழே ஒவ்வொரு கல்லா புரியும். அது என்ன விளையாட்டுன்னு தெரியல. தரையில வந்து கல் போட்டுக்கிருவோம், மேல புடிச்சு ஒவ்வொரு கல்லா அந்த கல்லுக்கு கையில வந்து விழுகிறப்ப கீழே இருக்கிற கல்ல புடிச்சிருந்து கீழே விழுக்காம அந்த ஒரு விளையாட்டு ஞாபகம் இருக்கு. அப்புறம் நிறைய இந்த சினிமாஸ்கோப் படம் மாதிரி போட்டு அதை விற்பாங்க. அதுல வந்து இந்த எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு சொல்லி அதை வச்சு படம் காமிச்சிட்டு விளையாண்டுகிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் மேடம் அந்த காலத்துல அவுட்டோர் தான் நிறைய விளையாண்டோம். ஒவ்வொரு விழா காலங்களையும் ஒவ்வொரு விளையாட்டு வரும். அப்போ இந்த மகா சிவராத்திரி வந்துச்சுன்னா அப்ப அந்த விடிய விடிய இந்த விளையாட்டு விளையா பண்ணாங்குழி அப்புறம் பரமபதம் அந்த மாதிரி விளையாட்டுகள் நைட்டு முழுக்க முழுக்க விளையாண்டுக்கிட்டோம்.
1: நன்றி நன்றி நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். கண்ணாடி மாளிகையில்
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க

0: நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 11:18 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9, இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மறந்து போன விளையாட்டு. மறந்து போன விளையாட்டை பற்றி நிறைய நேயர்கள் அவங்களோட மறந்து போன விளையாட்டுகளை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப உற்சாகத்தோடையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நேரத்தில் ரொம்ப சோகத்தோடையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டுகள்லாம் இப்போ மறந்து போயிடுச்சு, மறைஞ்சும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
2: நினைப்பில்
1: இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
3: இருவருக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க.
3: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும். மறந்து போன விளையாட்டு,
3: அதாவது மறந்து போன விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது மேடம், பழங்கால விளையாட்டு அப்படின்னு பார்த்தா இந்த இந்த கெட்டி புல்லு கபடி, அதையும் தாண்டி கொலை கொலைக்காம இருந்திருக்கான்னு ஒரு விளையாட்டு. ஒரு 10 பேர் சேர்ந்து ரவுண்டு போட்டு கொலை கொலைக்காம இருந்திருக்கா, கொள்ளையில வெள்ளரிக்கா அப்படின்னு அந்த பாட்டை சொல்லி, ஒரு அற்புதமான விளையாட்டு அது. அதே போல பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர், அது இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல, ரவுண்டா சுத்தி வந்து அந்த மியூசிக் முடிஞ்சோடனே டக்குன்னு அந்த சேர்ல உட்காந்துருணும். இதெல்லாம் இப்ப இருக்கா இல்லையானு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுனா என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாம் செல்போனை கொடுத்து இந்த மூளையிலேயே உட்கார வச்சு நீ இதை பாத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆடி ஆடி ஆடி ஓடி விளையாண்டாதாமா அது விளையாட்டு. அதான் சொன்னாங்க பாரதியாரு. அதே போல பாரதியார் சொன்னது போல நாம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு விளையாட்டை வந்து சொல்லி கொடுக்கணும். நீ போய் விளையாண்டுட்டு வாப்பா, வெளியில போய் விளையாண்டுட்டு வா, வீட்டு உள்ள வேண்டாம். மற்ற மாணவர்களோட மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுகின்ற போதுதான் ஒருவருக்கு ஒருவர் அந்த அன்பு பரிமாற்றம் என்பது ஏற்படும். அந்த குழந்தை அப்படி இருக்கு, இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு இந்த பெற்றோர்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அருமையா பேசினாங்க இப்ப வந்த நேயர். இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: மதுரை பண்பலை கண்ணாடி மாளிகையின் அன்பு அறிவிப்பாளர் சோபனா வணங்குவது, ரோசியை வணங்குவது, பெண்கள் வந்து வளங்க நிச்சக்கொள்ளுங்க.
2: சொல்லுங்க. மறந்து போன விளையாட்டு.
4: மறந்து போன விளையாட்டு நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இருக்கிறது சொல்லி கொடுக்கின்ற பரமபதம். நம்ம வாழ்க்கையில எப்படி ஏற்ற இறக்க இருக்கு என்பதை அந்த விளையாட்டு மூலம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த விளையாட்டு மறந்து போயிருக்கிறது. இப்போ நிறைய விளையாட்டுகள் இருக்கு, அதுல ரொம்ப முக்கியம் இன்னொன்னு வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கிற நூறாங்குச்சி விளையாட்டு.
2: என்ன விளையாட்டு?
4: நூறாங்குச்சி.
1: அந்த குச்சி எல்லாம் வந்து எல்லாமே ஒன்னா சேர்த்து போடுவாங்க, அதுல இருந்து ஒவ்வொரு குச்சியா வந்து இன்னொரு குச்சியை டச் பண்ணாம எடுக்கணும், அது ஆட விடாம. அதானே?
4: ஆமா,
2: அது வந்து நம்ம வலையில் வச்சு விளையாடுவோம்.
1: அது வந்து நம்மளோட கவனத்தை சரி செய்யும். ஒரு பிரெயினுக்கு வந்து ஒரு கவனத்தை ஒரு கான்சென்ட்ரேஷனா படிக்கிறதுக்கு அந்த இதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
4: பொறுமையை கத்து கொடுக்கும்.
2: நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி
1: அது ஒவ்வொரு விளையாட்டுமே நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு திறமைகளை கொண்டு வரதுக்கு தான் அப்படின்றத வந்து நேயர்கள் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நேயர் சொன்னாங்க பம்பரம் பத்தி சொன்னாங்க. அந்த பம்பரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல போடுவாங்க. டக்குன்னு அப்படி கீழே விழாம அப்படி கையில பிடிக்கிறது. ஒரு 4-5 பசங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து அந்த பம்பரம் தான் விளையாடுவாங்க. அந்த பம்பரம் வந்து அந்த ரவுண்டு போட்டு அவங்கவுங்க பம்பரத்தை வச்சுட்டு அப்புறம் ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க, எல்லா பம்பரமுமே வந்து செத்துரும்.
2: கண்டிப்பா நம்மளுக்குமே அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? இனிப்புல இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். மறந்து போன விளையாட்டுக்கு என்னமோ பேக்ரவுண்ட்ல பயங்கரமான சத்தத்தோட

0: வந்தாங்க. சரி, இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு என்னன்னா தேசிய விளையாட்டு தினம். அதனாலதான் இன்னைக்கு மறந்து போன விளையாட்டு அப்படின்றதே வந்து நம்ம வந்து ஒரு தலைப்பாவே வச்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். விளையாட்டு அப்படின்னு சொல்லவுமே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது என்ன அப்படின்னா கிரிக்கெட்டு, கால்பந்து, பேட்மிண்டன், இப்படித்தான் ஞாபகம் வரும்னு சொல்லுவோம். ஆனா ஒரு காலத்துல நாங்களாம் விளையாண்டுருக்கோப்பா அப்படின்னு ரொம்ப பெருமையோட சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியில இருந்த மண்ணும் தெருவும் பள்ளிக்கூடம் மைதானம் தான் நம்மள பல பேருக்கு வந்து கிரவுண்டுனே சொல்லலாம் இல்லையா. ஆனா இப்ப இருக்க தலைமுறையினர் கண்டிப்பா அதை வந்து பயன்படுத்தி ஆகணும், வெளியில போய் விளையாட விடுங்க கொஞ்ச நேரம் அது குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் சந்திச்சலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: சொல்லுங்க சார், இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு மறந்து போன விளையாட்டு.
2: மறந்து போன விளையாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்
1: மேடம். சொல்லுங்க.
2: அதாவது மறந்து போன விளையாட்டுகள் பத்தி இன்னைக்கு தேசிய விளையாட்டு தின அளவுக்கு தலைப்பை எடுத்திருக்கீங்க. அதாவது மறந்து போன விளையாட்டுகள் நிறைய இருக்கு. எங்க ஊர்ல முன்னாடி வந்து இந்த கிட்டி புல், இந்த சில்லாங்குச்சி சொல்லுவாங்க, அது வந்து கிட்டி புல் விளையாடுறது வந்து கில்லி விளையாட்டு. அந்த கிட்டி புல் விளையாட்டு வந்து இப்போ வந்து சுத்தமா அந்த கிராமத்துல வந்து இல்ல. ஆனா ஒரு சில கிராமங்கள்ல இருக்கு, அது வந்து இல்ல. அப்புறம் இந்த பல்லாங்குழி ஆட்டம் வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கு, சுத்தமா மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மண்ணுக்குள்ள இதை வச்சு மறைச்சு விளையாடுறது, அதெல்லாம் மண்ணில விளையாடாது சொல்லுவாங்க. மண்ணுக்குள்ள மறைச்சு சொல்லாத வேண்டாம், நல்லது உடம்புக்கு. அப்புறம் இந்த பருப்பு கடையில் இருக்கா மேடம், அது வந்து சயின்ஸ் அறிவியல் ரீதியாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பருப்பு கடையில் விளையாட்டு வந்து ரொம்ப நல்லது. ஆனா அவையும் நம்ம குழந்தைகள் மறந்து போயிட்டு இன்னைக்கு செல்போன்லதான் மூழ்கியே இருக்காங்க. அது வந்து அவங்களுடைய நினைவாற்றல் திறன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தங்கும் வந்து நினைவாற்றல் திறன் எல்லாருமே பாதிக்கிறது. அதெல்லாம் கூடுமான வரைக்கும் விளையாட்டுத் துறையிலும் கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைகள் வந்து கவனம் செலுத்தணும் தான் அந்த நேரத்துல அன்புடன்
0: கேட்டேன். நன்றி நன்றி. ஒரு அழகான விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. நேரம் 11:25 ஆயாச்சு. கண்ணாமூச்சி விளையாடிருக்கோம், நொண்டி ஓடி இருக்கோம், கோலி விளையாடிருக்கோம், பம்பளம் சுற்றி இருக்கோம், நாலு கால் விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நேயர்கள் தங்களுடைய மறந்து போன விளையாட்டுக்கெல்லாம் சொன்னாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோபனா, மெடல் கிடைக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றத, ட்ராஃபி வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. விளையாடணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்குமே தவிர, அதுக்கிடையில் எவ்வளோ சண்டைகள் வரும். நீ ஜெயிச்சிட்டப்போ நீ வளர்ந்துருக்கோம். இந்த இருக்க ஜெனரேஷனுக்கு இதையும் சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு தலைப்பை எடுத்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போன விளையாட்டுக்களை ஒரு முறை நினைவு கூறலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த தலைப்பும் கூட. கண்டிப்பாக கிடைத்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: ஆமாம், கண்டிப்பாக
0: நிறைவான ஒரு பாடலோடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது ரோசி மற்றும்
1: ஷோபனா.
0: நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் ஸ்டாம்ப்டு சீசன் 7.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:48, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரை இசை.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் 11:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 திரை இசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் நண்பர்கள் 12:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே ஸ்நேகிதிகளின் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். ஸ்நேகிதியே 04:52 மதுரையின் முன்னிணைப்பு 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்க

0: ஸ்நேகிதி ஸ்நேகிதிகளின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஸ்நேகிதியே 04:52 மதுரையின் முன்னிணைப்பு 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் நண்பர்கள். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அபுந்தலா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அலங்கை ஒளி படத்துல

0: ஆசைகள்
1: பாடல் கேட்கலாமா? அதாவது ஒண்ணு பாடல் பாடணும் இல்லையா, அத சொல்லணும். அடுத்த நேருக்கும் நம்ம வழிவிடணும் இல்லையா?
0: நாலு வரி சொல்லிடுறேன் மேம்.
1: சரி வேகமா சொல்லுங்க.
0: வேகமா தான் சொல்லுறேன். கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், சித்தியாய் பேசினால் வேலை இழப்பாய், அனகமாய் பேசினால் அன்பை இழப்பாய், பொய்யாய் பேசினால் செயலை இழப்பாய், சிந்தித்து பேசினால் சிறப்போடு வாழ்வாய், சிரித்து பேசினால் அன்போடு வாழ்வாய். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இனிப்பில் வந்தமைக்கு அழகான சிந்தனை வரிகளோடு நம்ம இப்ப ஒரு பாடல் கேட்டு நம் சலங்கை ஒளி திரைப்படுத்திருக்கா.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: நேரம் 12:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய சிநேகிதியை. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: அம்மா வணக்கம்மா, நான் அரசுக்கோட்டை இருந்து குழந்தைமால் பேசுறேங்கம்மா.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: அம்மா தூரல் என்ன போச்சு படம், அதுல வந்து பாட்டு வந்து ஏரி கரை பூங்காற்று, அந்த பாட்டு நல்லா இருக்குமா?
4: சரி, கண்டிப்பா கேட்டலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
5: நன்றி.
4: உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

0: நேரம் 12:14 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்க இருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
1: திருமங்கலத்துல இருந்து பாண்டியம்மா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பெரிய மருந்து படத்துல இருந்து வெடலை பிள்ளை நேசத்திற்கு பாட்டு
0: கேட்டலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி. இணைப்புல வந்தமைக்கு பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 12:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த சிநேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: ஹலோ மேடம், நான் பத்மாவதி பேசுறேன். மேடம்
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து கேட்கலாம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 12:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
4: வணக்கம் செல்வதி. யாரு?
5: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் 50 இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
4: சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம்?
5: ராமன் அப்துல்லாமா படம் முத்தமிழ் கவியை வருக, முக்கணி சொல்லியும் தருக, அந்த சம்ம பாடல் அனைவருக்காகவும்.
4: நன்றி. ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: நேரம் 12:36 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களாய் கேட்டிருந்திருக்கிறோம் சிநேகிதியை. இனிப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கே என்று சொல்லுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: பகலில் ஒரு நிலவுன்ற படத்துல பொன்னாரம் பூவாரம் பாடல்.
0: நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு. பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: நேரம் 12:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த சிநேகிதி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்துமா?
1: மதுரை யவனியாபுரம் பிரசன்னி, கௌரியூர் சாமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் செந்தூர பூவே. செந்தூர பூவே நீயும் தேன் சிந்தவாவா, தென்மாங்கு காட்டே நீயும் தேன் கொன்றுவாவா. பாடல் கேட்கலாமா? நன்றி.
0: நன்றி, அருமையா பண்ணீங்க. நன்றி. உங்களுக்கு அவங்க கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்கும் பாடல்

0: நேரம் 12:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்க கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்துமா? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு

கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நேரம் 12:53. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியே, நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அத்தனை ஸ்நேகிதிகளுக்கும் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ரோசி. நன்றி நேர்களே.

நேரம் 1:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்கள் வளம் வரும். இது வசந்த கானங்கள்.

அடுத்ததாக அன்று முதல் இன்று வரை நம் அனைவரையும் முணுமுணுக்க வைத்த ஒரு பாடல் என்றால் பராசக்தி படத்திலிருந்து ஓ ரசிக்கும் சீமானே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இன்று பகல் 2 மணிக்கு கவிதையும் கானமுமாக வளம் வர காத்திருக்கிறது கவிதை அரங்கம்.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நேரம் 1:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இது வசந்த கானங்கள். காலத்தால் அழியாத பாடல்கள் காதுகளுக்கு மட்டுமல்ல நம் இதயத்துக்கும் விருந்தளிக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் வசந்த கானமாய் அடுத்து வருவது ஆனந்த ஜோதி படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வசந்த காலத்தில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து, வாளி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இன்று மதியம் 3:02 மனதை தொடும் மெல்ல வரும் பாட்டு.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 1:27. மெல்லிசையின் பொற்காலமாய் நம் வசந்த காலங்கள் ஒலிக்கும் இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. ஒலிக்க வரும் அடுத்த பாடல் புதிய பூமி படத்திலிருந்து.
1: விழியே

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரை பண்பலை முகநூல் பக்கத்துல தினமும் ஒரு பொது அறிவு சார்ந்த கேள்வி கேட்கப்படும். அதாவது, நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான விடையளித்த நேயரின் பெயரும் அவரின் ஊரின் பெயரும் இன்று வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில இடம்பெறும். சரி, இப்போ நேற்று முகநூல் பக்கத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு யார் யாரெல்லாம் சரியான விடைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நல்ல பெருமாள், மதுரை அன்பு செல்வி, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அனந்த நாயகி, முல்லக்காடு பாபு, மதுரை கைத்தறி நகரைச் சேர்ந்த ஆர் எஸ் துவாரகன், மதுரை திருநகரைச் சேர்ந்த பி எஸ் ஜனார்தன், ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த என் எம் சுமதி, வெங்கடேஷ் பாபு, மதுரை சோ சண்முக சுந்தரம், கரூர் அன்புராணி, பட்டாளம் அப்துல் ஜலீல், உஷா முத்துராமன், கர்நாடகா மணிலம் ஷியாமலா பிரகாஷ், அறந்தாங்கி ஐயப்பன், பூலுவபாளையம் ஆனந்தமுருகன், சென்னை பிரமிழா தமிழ்ச்செல்வன், தேனி ஹரிராம், குருபரன், ஜீவானந்தன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், பொள்ளாச்சி முருகேசன், என் ஆர் உபேந்திரன், மதுரை கைத்தறி நகரைச் சேர்ந்த குமரன் பார்கவி மணிமாலா, மதுரை அவனியாபுரம் கல்யாணி சரவணன், ஹரிஹரன், சென்னை அந்தோணிராஜ், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், இவங்க எல்லாருமே நேற்று கேட்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பசிபிக் பெருங்கடல் பத்தி ஒரு சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுப்போமா? பூமியின் பரப்பளவில் மிகப்பெரிய நீர்பரப்பை தன்னகத்தை கொண்டிருக்கும் பெருங்கடல் அப்படின்னு பார்த்தா அது பசிபிக் பெருங்கடல். உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் அப்படின்ற பெருமையுமே இதுக்கு இருக்கான். ஆசியா முதல் அமெரிக்கா வரை விரிந்து கிடக்கும் பசிபிக் பெருங்கடல் இயற்கையின் பிரம்மாண்டத்தையே நமக்கு உணர்த்துது. அதுவும் இதோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தா சுமார் 16.5 கோடியே சதுர கிலோமீட்டரா. பசிபிக் பெருங்கடல் என்ற பெயருக்கு அமைதியான கடல் என்ற பொருளும் இருக்கு. ஆனா இதோட ஆழமும் பரப்பளவும் உண்மையிலேயே நம்மள ரொம்ப வியக்க வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படின்னே சொல்லலாம்.
0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 1:34.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. இனிமை மாற பழமையின் வசந்த கானமாய் அடுத்து வருவது புதிய பறவை படத்திலிருந்து.

மெட்டுக்களில் மயக்கம், வரிகளில் ஆயிரம் நினைவுகளை அள்ளி வழங்கும் வசந்த கானத்தின் அடுத்த கானம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 1:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 தேனினும் இனிய குரல்கள் தலைமுறைகள் கடந்தும் வாழும் பாடல்கள் என்றும் இனிமை மாறாத இது வசந்த கானங்கள். தொடர்ந்து ஒழிக்க வரும் பாடல் பாழும் பழமும் படத்திலிருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மெல்லிசையின் பொற்காலமாய் வசந்த காலத்தின் அடுத்த காலமாக வருவது அன்பேவா படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் நிறைவான கணமாக வருவது படித்தல் மட்டும் போதுமா படத்திலிருந்து. இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. விடைபெறுவது சோபனா.

வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம இப்ப கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி கவிதை அரங்கம். காதல் பாடல்கள் மனதிற்கு இதம் தரும் பாடல்களாக காத்திருக்கிறது கவிதை அரங்கம். பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம் கவிதை அரங்கம். கவிதை கூடவே பாடல்கள், அதான் கவிதை அரங்கம். 1000 கவிதைகள் வாசித்தேன், 1000 கவி

மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம் கவிதை அரங்கம். கவிதை கூடவே பாடல்கள், அதான் கவிதை அரங்கம். 1000 கவிதைகள் வாசித்தேன், 1000 கவிதைகளுமே அருமையாக இருந்தது. ஆனால் அவள் பெயர் சுமந்த ஒற்றை வார்த்தை மட்டும்தான் அலைந்து ஓய்ந்த அவன் ஆன்மாவிற்கு அடைக்கலம் தந்தது. அப்படிப்பட்ட ஒற்றை வார்த்தை கொண்ட பெயர் என்னவோ

0: காதல் பாடல்கள், மனதிற்கு இதமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. கவிதை அரங்கம் நட்பின் காகிதம் போல, மலர்ந்த ரோஜாவின் புன்னகை போல, காவியனின் கவிதை போல, இதெல்லாம் காதல் என்றார்கள். புரியவில்லை அவளை காணும் வரை. கண்டான் பார்த்த நொடியில், அவளோடு அவனை கொண்டு சென்ற அந்த நொடியில், இதெல்லாம் காதல் என்று உணர்ந்தான் அந்த பார்த்த நொடியில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா

அரங்கம் கேட்டுட்ருக்கோங்க. மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 2:17 தாண்டி 18 ஆகிட்டு இருக்குங்க. அவள் விழிகள் ஒரு முறை பார்த்தால் போதும் கவலைகள் அனைத்தும் காற்றோடு போகுமா. யாரது? மருந்து ஏதும் தேவையில்லை அவன் காயங்களுக்கு. அது யாரது? புன்னகை மட்டுமே போதும் அவன் உயிர் வாழ. யாரது?

கவிதை அரங்கம் கேட்டுட்ருக்கோம். மதுரை ஃபம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் ஃபம் 100.9. நேரம் 2:22 ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிடம் இரு கண்கள் பேசாமல் பேச, மூன்று எழுத்துப்பூக்களின் மனம் சுற்றி வீச, நால் திசையும் நம்மை கண்ட சாட்சியாக, ஐம்புலன்கள் ஒன்றாகி நெஞ்சில் நிழலட, ஆறறிவும் காதல் என்று உணர, ஏழு ஜென்மங்களும் உன் பெயருக்கு அருகில் என் பெயர் எழுத, எட்டு திசைக்கும் நம் சுவாசம் கலந்து, 9 கிரகமும் ஆசீர்வாதம் பொழிந்து, 10 விரல்கள் கோர்த்து வாழ்வெல்லாம் நடக்க, போதுமா இன்னும் சொல்லவா?

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. கவிதை அரங்கம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 2:31 கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கோங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. காதலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனினுடைய கவிதை. சிற்பங்கள் கூட அழிந்துவிடும் சில 100 ஆண்டுகளில், அவள் மீது வைத்த காதல் மட்டும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாது. என்னையும் கவிஞனாக்கி விட்டால் அவள் அழகில், அவள் காதலில் நனைந்து கொண்டே எழுதுகிறான் கவிதையாக. அவன் கவிதை அரங்கேறுகிறது கவிதை அரங்கத்தில்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா. பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கவிதை அரங்கம் கேட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அவள் நினைவுகளே வாழ்க்கை, அவளே அவன் வாழ்வு என்றாகிவிட்டது. தொடும் தூரத்தில் இருக்கலாமே, பார்க்கும் தூரத்தில் இருக்கலாமே, இதயம் புலம்புகிறது. தீயில் அழகு கேள்விப்பட்டதுண்டா? ஆம், அவள் கோபப்பட்டாலும் அவனின் அழகிய தீயும் அவளே.

0: உதடுகள் முணுமுணுக்கும் பாடல்களாக கவிதை அரங்கம்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
2: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
3: திவ்யா ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
2: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

நேரம் 2:45 ஆயிடுச்சுங்க. கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. குளிர வைக்கும் காற்றை கூட மிகவும் நேசிக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன்? அவள் மூச்சு காற்று அதில் கலந்திருக்குமே என்று. அவள் மூச்சு காற்று அதில் கலந்திரு

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருப்பூர் 5 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் பார்வுட் 4 சென்டிமீட்டர், தேவாலா நத்தம் மங்களபுரம் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் எமரால்டு சின்னக்கல்லார் பண்ருட்டி அவலாஞ்சி அறந்தாங்கி மேல்கூடலூர் மானாமதுரை சோலையார் புதுச்சேரி AWS புதுச்சேரி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் நாகுடி கூடலூர் பஜார் வானமாதேவி கடலூர் உபாசி TRF AWS சிறுவாணி அடிவாரம் ஓமலூர் SRC குடிதாங்கி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை மேல்பவானி சந்தியூர் KVK AWS வால்பாறை PAP தம்மம்பட்டி சங்கராபுரம் ஆலங்குடி வால்பாறை PTO மேட்டூர் AWS ஓசூர் கங்கவல்லி எடப்பாடி அம்மாப்பேட்டை பயணியர் விடுதி சிவகங்கை பணப்பாக்கம் வால்பாறை தாலுகா அலுவலகம் சாம்ராஜ் எஸ்டேட் KCS மில் கடவனூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக மிக அதிகம். கரூர் மதுரை திருநெல்வேலி திருவள்ளூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகம். தஞ்சாவூர் திண்டுக்கல் சென்னை நீலகிரி கடலூர் தர்மபுரி ஈரோடு நாகப்பட்டினம் திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 31ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதி வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி தேசிய கொடியை மேலும் உயரத்தில் பறக்கச் செய்ய தேசிய விளையாட்டு தினத்தில் வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். CNG விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரண்ட் டன்சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: நேரம் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இசை தேரில் உலாவர காத்திருக்கிறது மெல்லவரும் பாட்டு.

நம் இதயத்தை வசமாக்கிக் கொண்டிருக்கும் மெல்லவரும் பாடலின் அடுத்த கானமாக வருவது FIR படத்திலிருந்து அஸ்வத் இசையில் அபய் ஜோத்புர்கர் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை 4:02 நேயர்கள் புத்துணர்வாய் விளையாட காத்திருக்கும் ஆட்டக்களம். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் விளையாட காத்திருங்கள். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 3:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. மனதை தொட்டு இதயம் வருடும் இது மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாடலாக தொடர்ந்து வருவது KGF படத்திலிருந்து.

நினைவுகளை தழுவும் மெட்டுகளாய் இசைத்துக் கொண்டிருக்கும் மெல்ல வரும் பாடலாய் அடுத்து வருவது இரவின் நிழல் படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இன்று மாலை 5:02 இடைக்கான கானங்கள் சங்கமிக்கும் மாலை தென்றல்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 3:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இசை தேரில் உலா வந்து கொண்டிருக்கும் இது மெல்ல வரும் பாட்டு.

0: இதயத்தை வசமாக்கும் மெல்லவரும் பாடலாய் அடுத்து வருவது ஓமை கடவுளை படத்திலிருந்து.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

நிகழ்ச்சியின் நிறைவான காலமாக வருவது கெத்து படத்திலிருந்து தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நிறைவான காலத்தோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. விடைபெறுவது சோபனா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள் மறந்தேன்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா்.

முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிகளுக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான ஆட்டக்களம் ஆரம்பிச்சாச்சு. நேயர்கள் வந்துட்டு ரெடியாக இருப்பாங்க, ஆட்டங்களும் ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போகிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பாக
0: இன்னைக்கு குஷி அவங்க கூட விளையாடுறதுக்காக வந்திருக்கோம்.
1: நான் சிவசங்கரி
0: மற்றும் கிளாரா, நாங்கள் ரெண்டு பேரும் குஷியாக வந்திருக்கோம் நேயரோட சேர்ந்துட்டு விளையாட. சரி, இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு.
1: ஆமா,
0: என்ன விளையாட்டு விளையாட போறோம்
1: இன்னைக்கு? என்ன விளையாட்டு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம விளையாட போறது பஞ்ச் டைலாக்.
0: ஆமாங்க, நிறைய நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்மளே வந்து பஞ்ச் டைலாகா பேசுவோம். ஆனா அந்த பஞ்ச் டைலாக் எல்லாமே சினிமாவில் வரக்கூடிய பஞ்ச் டைலாகா இருக்கும். அந்த டைலாக்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருந்துருக்கோம். நீங்க அப்படியே நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எதுவுமே வந்து மாற்றமே இல்லை. நாங்க போடுறக்கூடிய பஞ்ச் டைலாக நீங்க அப்படியே அதே மாடுலேஷன்ல சொன்னோம் போதும். அதனால இன்னைக்கு ஆட்டக்கூடத்தில் பஞ்ச் டயலாக் அப்படின்ற ஒரு விளையாட்டத்தை விளையாட போகிறோம். என்னென்ன நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நேர்களை வந்துடலாம்னு சொல்லிடலாமா?
1: ஆ, கண்டிப்பாக. 0452 என்ற மதுரையின் முன்னணி போடு, 24 30 170 மற்றும் 24 30 171
0: 25 30 170 25 30 171 வரலாம். 0452 மதுரை முன் இணைப்புடன் நேர்கள் வந்துட்டு ஆட்டக்கூடத்தில் விளையாடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. பஞ்ச் டயலாக் பேசுறதுக்காக முதல் நேயர் கூப்பிட்டுலாம்.
1: வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐஸ்வர்யா.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா, உங்களோட பஞ்ச் பஞ்ச் டயலாக் கொடுத்துடலாமா?
2: வீடு வாசல் சொத்து சுகம் இருக்க மட்டும் பணக்கார இல்ல, யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்கார. எனக்கு எல்லாமே இருக்கு.
0: இன்னும் ஒரு தடவை நல்ல கவனமா கேட்டுக்கோங்க, சரிங்களா?

0: முறை பிளே பண்ண மாட்டோம், அதனால நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. அதே மாதிரியே பேசணும். ஓகே,
1: வீடு வாசல் சொத்து சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்கார இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்கார. எனக்கு எல்லாமே இருக்கு.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஐஸ்வர்யாக்கு வாழ்த்துக்கள். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் யார்? வருக, வணக்கம்.
0: சூப்பரா பேசிட்டாங்கல்ல, நான் கூட அந்த டயலாக்ஸ்ல கொஞ்சம் இடையில நடி மறந்துடுவாங்க, தடுமாற்றம் ஆயிருவாங்க அப்படின்னா ரெண்டாவது முறை கவனமா கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு
2: நல்லா மாசா பேசிட்டாங்க. அடுத்து இணைப்புள் வந்திருக்கக்கூடிய நேர் யார்? வருக, வணக்கம்.

0: வருக வணக்கம்.
1: சூப்பரா பேசிட்டாங்கல்ல, நான் கூட அந்த டயலாக்ஸ்ல கொஞ்சம் இடையில நடி மறந்துடுவாங்க, தடுமாற்றம் ஆயிருவாங்க அப்படின்னா ரெண்டாவது முறை கவனமா கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு
0: நல்லா மாசா பேசிட்டாங்க. அடுத்து இணைப்புள் வந்திருக்கக்கூடிய நேர் யார், வருக வணக்கம்.
1: வணக்கம் லைன்ல இருக்கீங்க?
2: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயகிந்துபுரத்துல பாலசுப்ரமணியம்.
1: சொல்லுங்க பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே, இன்னைக்கு பஞ்ச் டயலாக் உங்களுக்கு கொடுத்துடலாமா?
3: அவங்க நம்ம முதுகுல ஓங்கி குட்டும் போது உசுருக்குள்ள ஏறும் பாரு ஒரு வலி.
1: அந்த வலி வலியா அப்படியே
2: சொல்லணும்.
1: ஒரு தடவை உங்களுக்காக நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க,
0: எழுதிக்கோங்க நோட்ல.
3: நாம யார் மனசார நேசிக்கிறோமோ, நாம யார் மன கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைக்கிறோமோ, அவங்க நம்ம முதுகுல ஓங்கி குட்டும் போது உசுருக்குள்ள ஏறும் பாரு ஒரு வலி.
2: நாம யார மனசார நேசிக்கிறோமோ, நாம யார கண்ணை மூடி யார் மேல கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைக்கிறோமோ, அவங்க நம்ம மனசுல குட்டும் போது ஒரு வலி ஏற்படும் பாரு உசுர் போற மாதிரி.
0: வேற லெவல்
1: கரெக்ட் தான். அந்த வலி அந்த வலி மாதிரி சொல்லலாம், ஆனா ஜாலியா சொல்றீங்க. மனசுல குத்தும் போது ஒரு வலி
0: வலி வரும் பாருங்க, ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
2: ஜாலியா சொல்லிடுவோம் ஆட்ட காலத்துல.
1: இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஆட்டக்குளத்துல பஞ்ச் டயலாக்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: நேரம் 4:08 நாம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலத்துல நாம என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா பஞ்ச் டைலாக். அதாவது நாங்கள் ஒரு பஞ்ச் டைலாக் ப்ளே பண்ணுவோம், நேர்களாகிய நீங்கள் கேட்டு அதை அப்படியே பேசணும். இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறது பஞ்ச் டைலாக்.
1: ஆமாம், ரொம்ப எளிமையானது. என்னன்னு கேட்டால் நாங்கள் போடுற பஞ்ச் டைலாக் அப்படியே தான் நீங்கள் சொல்ல போறீங்க. அதனால் எதையுமே வந்துட்டு மாற்றம் இல்லை, நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம கத்துக்கூடிய நேரம் சந்திச்சிடலாமே. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்றது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லலாமா?
2: நான் காலேஜ்ல பேசுறேன்.
1: மதுரையில இருந்து. மதுரையில எங்க இருந்து? ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, உங்களுக்கான பஞ்ச் டயலாக் வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு அப்படியே அதே மாதிரி ஓகே அப்படி பேசணும்.
3: வாழ்க்கையில இழக்க கூடாதது ரெண்டு விஷயம், உனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மா, உனக்காக உயிரையே கொடுக்கிற நண்பன்.
2: வாழ்க்கையில இழக்க கூடாதது ரெண்டே விஷயம், உனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மா,
0: காளீஸ்வரி அழகா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக. வணக்கம்.
1: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். இது பஞ்ச் டயலாக் அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார்? எங்க எங்க சொல்லு சொல்லு. கண்டிப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக
4: எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல, கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது?
1: அதானே. கேட்டீங்களா? இன்னொரு முறை
5: சொல்றேன்.
1: இன்னொரு முறை கூட கேட்டுக்கோங்க, கரெக்டா சொல்லணும். போறேன், நல்ல கவனமா கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க.
4: எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல, கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது?
5: எந்த பறவையும்

0: கிளைய நம்பி உட்கார்றது இல்லை. கிளை முடிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கான நம்பிக்கையில தான் உட்கார்ந்துருக்கு. அந்த பறவைகளுக்கு நம்பிக்கை ஏன் நமக்கு இல்ல?
1: அட்டகாசம் அட்டகாசம். அவர் ரெண்டாவது தடவை கேட்டது அந்த விஜயகாந்த் சாரோட மாடுலேஷனை எடுக்கிறதுக்காக ரெண்டாவது தடவை கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையா பேசுனீங்க, அருமை அருமை,
2: ரொம்ப அருமை அருமையா வந்துட்டு அந்த மாடுலேஷன்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பேசினாங்க. அடுத்த நேரை வந்துட்டு சந்திச்சிடலாம், அதனை தொடர்ந்து அடுத்த பாடல் வந்து காத்துட்டு இருக்குது. நேரை சந்திச்சிடலாமா, பாடலை கேட்டலாமா? பஞ்ச் டைலாக் பாடலை கேட்டுடலாம் வந்துட்டு இருக்குது. கேட்கலாம் ஆட்டக்கொள்ளத்துல பஞ்ச் டைலாக் அப்படின்றதுல.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:18 ஆயாச்சு. இன்னைக்கு ஆட்ட காலத்துல பஞ்ச் டயலாக் அப்படின்ற மாதிரி நாங்க போடுற பஞ்ச் டயலாக நீங்க அப்படியே பஞ்ச் டயலாக் மாதிரி பேசினா போதும் அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
1: சந்திக்கலாம். யார் அழைப்பில்?
0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: பேசுங்க பாஸ்,
1: பேசுங்க.
0: லங்கடாய்ச்சி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கிளம் முடிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்க இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது?
0: மாறி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சு நினைக்கிறேன், அதனால ஏற்கனவே போட்டதே போட்டுட்டு ஈஸியா வந்து மாறி பேசிடட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாப்ல போல. சொல்லுங்க,
3: இன்னும் ஒரு தடவை போடுங்க.
0: இன்னும் ஒரு முறை நல்லா கவனமா கேட்கணும், சரிங்களா? அதே டைலாக் திரும்ப ஒரு முறை உங்களுக்காக.
2: எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல, கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்க இருக்கிற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது?
0: அதானே,
3: எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல, கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்க இருக்குன்ற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது?
0: நீங்க பாஸ். ரொம்ப சூப்பர், ரொம்ப அருமையா வந்துட்டு அதே மாதிரி உள்ள வந்துட்டு உள்வாங்கி அதே மாதிரி நீங்க பேசுற அந்த பஞ்ச் டயலாக் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: பேசலாமே, லைன் கட் ஆயிட்டு அடுத்த நேரம் வந்துட்டாங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மாறும் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. தரையில இடி விழுந்தா தப்பிச்சுக்கலாம், தலையில விழுந்தா
4: இனி இந்த கோட்டை பெருமாள் அடி புயலா இருக்கும்
0: கேட்டீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் மட்டும் கூட போதும், சரிங்களா?
5: துளசி கூட வாசம் மாறினாலும் மாறலாம்,
0: துளசி கூட வாசம் மாறலாம்
5: ஆனா இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்.

0: அங்கதான் நிக்கிறாங்க அவங்க. ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இன்னைக்கு பஞ்ச் டயலாக்ல அட்டக்களம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.

0: நேரம் 4:27 ஆயிட்டு இருக்க. இந்த வேலையில நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி இல்ல மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா பஞ்ச் டைலாக் தாங்க. நாங்க ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவோம், நீங்க அதே பஞ்ச் டைலாக அதே மாதிரி அச்சு பிசகாம பேசி காமிக்கணும். அவ்வளவுதாங்க, சோ சிம்பிளான விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். நினைப்பில் இருக்கக்கூடிய நேர் யாருன்னு பாத்திரலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
0: முழு
1: பெயர் சொல்லுங்க. உங்க முழு பெயர் சொல்லுங்கப்பா. சங்கர்,
0: உங்களுக்கான பஞ்ச் டயலாக்
2: சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும். அப்போது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும்.
1: கேட்டீங்களா?
3: கேட்டேன். இன்னொரு தடவை போடுறீங்களா?
1: ஓகே, உங்களுக்காக இன்னொரு முறை. ரொம்ப குட்டியான ஒரு பஞ்ச் டயலாக் தான், அதனால கவனமா கேளுங்க சரிங்களா?
2: சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பா இருக்கும். அப்போது பசியோடு இருக்கும் போது காடும் பட்னி கிடக்கணும்.
3: சிங்கம் வேட்டையாடும்போது காடே செழிப்பா இருக்கணும், அதே சிங்கம் பட்னியா இருக்கும்போது காடே பட்னி கிடக்கணும்.
1: அப்படியா? அப்படியா? அப்படிதானே, காடே பட்னி கிடக்கணுமா? ஆமான்னு சொல்லுங்க. பஞ்ச் டயலாக் எல்லாம் சொல்லிருக்கீங்க, என்ன போங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க, அதே மாதிரி ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அடுத்து நீங்க சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: உற்சாகமா வந்தீங்க, அதே மாதிரி உற்சாகமா வரணும்ல, அதுக்காக சொன்னோம். இப்ப உங்களுக்கான பஞ்ச் டயலாக் கேட்டலாமா? போடுங்க.
4: உயரத்தில் எப்போவுமே தனியாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கிறதுனால தான் நான் உயரத்திலேயே இருக்கேன்.
1: எப்படி
5: உயரத்தில் இருக்கிறவங்க எப்போவும் தனியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, தனியாக இருக்கிறதுனால தான் நான் உயரத்திலேயே இருக்கேன்.
1: ஆட்டக்களத்துல எனக்கு பஞ்ச் டயலாக் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.

0: காட்டுவே அண்ணாத்த ஆடுதார்
1: தென்னாட்டு
0: வெங்கதா அண்ணாத்த ஆடுறார்

0: நேரம் 4:35 ஆயிட்டு இருக்குங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க அதிரடியான ரணகலமான ஆட்டக்களம் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு ஆட்டக்களத்துல நாம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா பஞ்ச் டைலாக். அதாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க பஞ்ச் டைலாக் போடுவோம், நீங்க அந்த பஞ்ச் டைலாக அதே மாதிரி அப்படியே பேசினா போதும்.
1: விட்டுருங்க விட்டுருங்க, நேர்கள் ரொம்ப பாவம். காத்திருக்கிற நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
0: வருக வணக்கம்,
1: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க பேசுங்க.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம். சொல்லுங்க.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்குது பஞ்ச் டயலாக்?
2: சொல்லுங்க, போடுங்க.
1: பஞ்ச் டயலாக் எப்படி இருக்குன்னு கேட்டோம்.
2: நம்ம நல்லா இருக்குமா?
1: பஞ்ச் டயலாக் நல்லா இருக்கா? நிகழ்ச்சி நல்லா இருக்கா?
2: நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு. டயலாக் என்ன கொடுக்குறோம் சூப்பரா இருக்கு.
1: ரொம்ப நன்றி உங்களுக்கான பஞ்ச் டயலாக் இது.
3: நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.
1: முதல்ல உள்ளது சரியா கேக்கலையா? அதனால இரண்டாம் முறை உங்களுக்காக நல்லா கவனமா கேளுங்க, சரிங்களா?

0: வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்ப, முடியலன்னா கண்டிப்பா
1: ஜெயிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கேக்குது,
2: முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், அதுதான் அந்த டயலாக் சரிங்களா?
1: முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலைனா
2: வணக்கம். லைன்ல வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்,
3: வருக வணக்கம்.
4: வணக்கம்மா,
2: யார் பேசுறீங்க?
4: சிவா மாவட்டம் கட்டிபோதல அழகர்.
2: சொல்லுங்க அழகர், உங்களுக்கான பஞ்ச் டயலாக் கொடுத்துடலாமா?
4: சொல்லுங்கம்மா.
2: அப்படியே சொன்னா போதும் சரிங்களா? ஆனா அப்படியே சொல்லணும். ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறோம் சரிங்களா அந்த டயலாக்? ஓகே, உங்ககிட்ட இருந்து
5: மதுரை
3: தெப்பகுளத்துல இருந்து சதீஷ் பேசுறீங்க. உங்களுக்கான பஞ்ச் டயலாக் கேட்கலாமா?
6: உங்களுக்கான கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும்.
3: எங்க பேசுங்க பாப்பா, அதே டிடிஹெச் எஃபெக்டோட.
5: கண்ணா பண்ணிங்கதான் கூட்டமா வரும்.
2: ஆட்டக்குளம் நேரம் 4:39 தாண்டி 40 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.

0: பட்டம் பட்டம் கொண்டாட்டமா அமர்க்கலமாட்ட ஹசம்மா பஞ்ச் டயலாக் ஆட்டக்குளம் விளையாண்டு இருக்கோம். கதிர்குடி நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், லைன் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்,
1: வணக்கம். இணைப்பில் இருக்காங்களா? இல்லை, விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் வந்த அடுத்த நேயர் யார்? வருக வணக்கம்.
2: வணக்கம், காசிமாயன் குருத்திரை.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கான பஞ்ச் டயலாக் கொடுத்துடலாமா?
2: கொடுங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்காக அதே மாதிரி அப்படி

0: பேசினா போதும். இன்னொரு முறையா யாரையாவது ஒருத்தரையாவது இந்த மாதிரி பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப முயற்சி பண்றாங்க. இன்னொரு முறை உங்களுக்காக நீங்க பேசுறீங்க, நாங்க பின்னாடி வந்துட்டு நாங்க வந்து கோரஸா பாடுறோம் சிங்கம் சிங்கம் அப்படின்னு. ஓகேவா?
1: காட்டுல பாத்திருப்ப, பூண்டுல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப,
2: முதல்ல
0: கொஞ்சம் பாதி இது கரெக்டா சொல்லிட்டீங்க சரிங்களா. இன்னும் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, முயற்சி பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையா முயற்சி பண்ணீங்க, நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். அவங்க வந்துட்டு இதே டைலாக் கரெக்டா சொல்லிடுறாங்களா அப்படின்னு ஒருத்தர செக் பண்ணி பாத்துக்கலாமா? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
3: சொல்லிருவீங்களா
2: அருமை
0: சொல்லுங்க.
4: நீங்க
0: இன்னொரு முறை உங்களுக்காக போடுறோம், கரெக்டா கேட்டு கரெக்டா சொல்லுங்க, கோரஸ் பாடத்துக்கு ரெடியா இருக்கும் சரிங்களா.
4: என்ன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும்.
5: இவன பிள்ளையா பார்த்ததுக்கு எங்க அப்பா தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க,
0: நிமிடங்கள் தான் இருந்துட்டு இருக்கு.

0: வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்து?
0: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலாம்பட்டியிலிருந்து ராமர்.
1: சொல்லுங்க ராமர், கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி? கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: அழகா போய் கேட்டுக்கிட்டு
1: ரொம்ப சூப்பர். உங்களுக்கான பஞ்ச் டயலாக் வந்துட்டு இருக்குது, கேட்டுலமா?
2: நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்காரு, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி.
1: முயற்சி பண்றீங்களா?
2: என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்காரு, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி.
1: சும்மா முயற்சி பண்ணுங்க, தப்போ சரியோ
3: மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்ல. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான்.
1: இது சச்சின் படத்துல இருந்து வர டயலாக். ஓகே, சொல்லுங்க.
4: மத்தவங்களை வேதனைப்படுத்தாத சின்ன
1: உங்களுக்கான
5: உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல.
6: அமுல் பேபி, எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி.
5: விஐபி? வேலையில பட்டதாரி மேம்.
6: யா பேபி, வேலையில பட்டதாரி.
1: யா பேபி, உங்க பேரை சொல்லுங்க பேபி.
7: என் பேர் சொல்லுங்க.
1: ஆமா, அத சொல்லாம நீங்க மத்த டயலாக் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதுக்காக தான் சொல்லுங்க.
7: தனுஷ்
8: பேசுற டயலாக் மட்டும் பேசினா போதும்.
5: உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல.
6: அமுல் பேபி, எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். VIP.
5: VIP? வேலையில பட்டதாரி மேம்.
6: யா பேபி, வேலையில பட்டதாரி.
7: நன்றி மேடம்.
1: என்ன பேபி,
8: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட வராங்க.
1: நிறைவான நேயர், நிறைவான நேயர், வணக்கம் வணக்கம். நிறைவான நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்
8: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
1: நிறைய நேர்கள் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இருக்காங்க
9: நினைக்கிறேன்.
1: எந்த அல்வாவும் பார்த்தது இல்ல. நீங்க யாரு பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் நீங்க, சிங்கம் டயலாக் போடுறீங்க.
10: போட்டோல பாத்துருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? பெரித்தரமா தனியா ரெண்டு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன் வெயிட்டா பாக்குறியா? பாக்குறியா? சிங்கம், ஹீஸ் தி சிங்கம்.
8: ட்ரை பண்றீங்களா?
11: ஸ்கூல்ல பாத்தியா, காலேஜில பாத்தியா, காட்டுல நடந்தியா, ஓடனியா, தூங்குனியா, இருக்கியா இல்லையா?

0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் ஷோ பண்ணாம அடுத்தது இன்னைக்கு வந்துட்டு விஷயம் விளையாண்டது யாரு அப்படின்னா
1: சிவசங்கரி
0: மற்றும் கிளாரா. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை

அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 7022 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன்ஷேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். பை த வே, சாட்டர்டே அஃபீஷியல் வீக்கெண்ட் லீவுக்கு வந்தாச்சு. நம்மள நிறைய பேருக்கு ஓ மை காட், அதுக்குள்ளே இந்த லீவ் முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஃபீல் தர, சண்டே ஈவினிங்கை விட ஹை ஜாலி நாளைக்கு லீவு அப்படின்னு ஃபீல் தர இந்த சாட்டர்டே ஈவினிங் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பிடித்தமான மாலை நேரத்தில் எனக்கு பிடித்த பாடலை ஒளிபரப்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாக கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல். நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்குங்க. அப்படி நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது இந்த பாடல்கள் தாங்க. நம்ம பிறந்ததுமே நம்ம தாய் பாடுற தாலாட்டு தொடங்கி நம்ம இறுதி பயணத்தில் பாடக்கூடிய பாடல் வரைக்கும் இந்த பாடல்கள் நமக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே தானங்க இருக்குது. அப்படியே கேட்கலாம் இந்த மாலை நேரத்தில் கூட திரும்பும் பறவைகளின் ஓசையை இசையாக காற்றலைகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த பாடல்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பாடல்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்படி பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இதயத்தின் ஓசையை இழுத்தாக்கி இசையோடு இணைத்து தந்திடும் பாடல்கள் சில நேரங்களில் நம் கண்ணீரை துடைக்கும் கரமாகவும் பல நேரங்களில் நம் காயங்களுக்கு மருந்தாகவும் அமையும் பாடல்கள். மாலை தென்றுள்ள அடுத்த பாடல் கேட்கலாம். மகுடி திரைப்படத்திற்காக இது உங்களுக்காக காற்றலைகளில்.
4: கபகரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி ச

ஒரு இன்பமாய் உலாவரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணியில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். இந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, அது ஏன் நமக்கு இவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நம்ம சொல்ல முடியாத உணர்வுகளை யாரோ ஒருத்தர் இசையோட நமக்காக குரல் கொடுக்கும்போது நம்ம அறியாமலேயே அந்த குரலோட உருவமாக நம்மளை கற்பனை பண்ணிக்கிறவங்க, நம்மளோட உள்ளங்களின் உணர்வுகளை சொல்வதாலோ என்னவோ இந்த பாடல்களுக்கு நம் வாழ்வில் தனி இடம்தான் இல்லையா? தொடர்ந்து கேட்கலாம் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடி பண்ணலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாக கேட்டுட்டு இருக்கும் மாலை தென்றல். பொதுவாக இந்த 80 கால பெண்களுக்கு தன் ரகசியம் அறிந்த தோழி யார் அப்படின்னா பொதுவாக அவங்களுடைய தலையணையாகத்தாங்க இருக்கும். அதே போல் அவங்க யார்ட்டையாவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அந்த தூது செல்லக்கூடிய தோழி யார் அப்படின்னா ரேடியோவும் அதில் வரக்கூடிய பாடல்களும் தான். அவங்க சொல்லாத காதலை, சொல்லாத சோகத்தை பாடல் மூலமாகவே பாடி தீர்த்து கொண்டார்கள். அப்படியான ஒரு பாடலை கேட்கலாம். இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். நம்மள நிறைய பேருக்கு பாடணும்னு ஆசை இருக்குங்க, ஆனால் பாட தெரியாது. பல பேர் நம்மள பாத்ரூம் சிங்கராக கூட இருப்பாங்க. எப்படியோ கூவுற குயில் ஓசைக்கும் பெய்யும் மலை ஓசைக்கும் தூரத்து ரயில் ஓசைக்கும் ரசிக்க சங்கீத ஞானம் தேவையில்லை அப்படித்தானே. அதே போல் சந்தோஷமாக பாட எந்த தயக்கமும் தேவையில்லை. இனி கேட்கலாம் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். சிலருக்கு மகிழ்ச்சியான பாடல்கள் கேட்க பிடிக்கும், சிலருக்கு காதல் பாடல்கள் கேட்க பிடிக்கும், சிலருக்கு நம்மளுக்கு உத்வேகம் தரக்கூடிய பாடல்கள் கேட்க ரொம்ப பிடிக்குங்க. பாடல் கேட்கிறதோட மட்டும் நிறுத்தாமல் அந்த பாடலோட சேர்ந்து நாமளும் முணுமுணுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடித்த பாடலோடு சேர்ந்து பாடலாம். இது காற்றலைகளில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, நம் மனதிற்கு பிடித்த பாடல் எப்பொழுதுமே சுகமானது அப்படின்னு தில்லுமுல்லு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். பொதுவாக நம்முடைய இளமை பருவத்தில் நரம்புகளை வீணையின் தந்திகளாக்கி நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்ந்து இசைக்கச்சேரி நடத்தும் இல்லையா, அப்போது கேட்குற பாட்டு எல்லாமே நமக்கு ஆனந்த ராகமாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களுக்காக வருகிறது பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை ஆனந்தமாக பாடல்கள் கேட்டு ரசித்தது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து. இதுவரை உங்களோடு இணைந்திருந்து பாடல்கள் வழங்கியது சிவசங்கரின் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இது உங்களுக்காக காற்றலைகளில்

0: கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார்.
1: வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி சென்னை பெசந்தநகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடியேற்றப்பட்டது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டாலசீலா லால்தா

பாலா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணீஷ்குமார், சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே, பல்கேரியாவின் கரான்தான் சேவாய் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
1: நேரம் 6:05 இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 6:09 கேட்டுட்டு இருக்கோம் விளக்கேற்றும் வேளை.

0: நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 அந்திப்பூக்கள், அதனைத் தொடர்ந்து 7 பாட்டு இது கேட்டு, அதனைத் தொடர்ந்து 8 செய்தி அறிக்கை, அதனையும் தொடர்ந்து 8:05 சக்கர வியூகம் பகுதி 16 எழுத்து இயக்கம் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து 8:30 சிங்கம்புணாரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து 9 ஆகாஷ்வாணி போட்காஸ்ட் பங்கேற்கிறார் நடிகர் நிலாய் மிட்டேஷ் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10 பட்டு சிறகு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு 10:59 நிறைவே பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 11 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. அதனையும் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், அதனையும் தொடர்ந்து எஃப்எம் விபித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னை அதிகாலை 4:45 வரை தொடரும்.

0: புரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
5: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 6:30 இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள். அனைவருக்கும் விருப்பமான பிடித்தமான பாடல்களோட உலா வர காத்திருக்கிறது அந்திப்பூக்கள்.

குட்டி புலி திரைப்படத்தை வந்து அவங்க பாடல் கேட்டோம். நேரம் 6:35 ஆயிடுச்சு. அடுத்ததாக மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள்.

நேரம் 6:44 நிமிடங்கள் ஆச்சுங்க. அந்திப்புகள் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 6:50 தாண்டி 51 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்கோம் அந்திப்பூக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் வந்தாச்சு பாட்டு. இது ஹிட்டு நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் கேட்கலாம். யுகபாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல் குரலில் டி இமான் இசையில் ரக்கர் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து தாமரை வழிகளில் தர்புகா சிவா இசையில் ஸ்ரீ ஸ்ரீராம் குரலில் கேட்கலாம் பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். விவேக் வரிகளில், விஜய் நரேன் குரலில், சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க கொடி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அனந்து, பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் ஆகியோரை இணைந்து பாடிய பாடலை கவாலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

நேரம் 7:25 ஆயிற்றுக்கு. நேயர்களை, உங்களோட கவனத்திற்கு உங்கள் மனம் கவர்ந்த சக்கரவீகம் தொடரின் 16 பகுதி இன்று இரவு 8:05 ஒளிபரப்பாக காத்திருக்கிறது. ஸோ டோன்ட் மிஸ் த த்ரில் அண்ட் ஃபன் ஆன் தி சக்கரவியூகம் எபிசோட் 16. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு, இது ஹிட் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் விவேக் வரிகளில் ஷீன் ரோல்டன் பத்மமாலா சேர்ந்து பாடிய பாடலை ஒரு நாள் கூத்து திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்க மனசுக்கு பிடிச்ச ஹிட்டான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஸ்ரேயா கோஷல் குரல் கொடுத்த வெற்றிவேல் திரைப்படத்திற்காக பாடல். இது உங்களுக்காக கற்றலைகளில்

நேயர்களே, உங்களுக்கு நினைவூற்றும் உங்கள் மனம் கவர்ந்த சக்கரவியூகம் தொடரின் 16 பகுதி இன்னைக்கு இரவு 8:05 ஒளிபரப்பாக காத்திருக்கிறது. ஸோ டோன்ட் மிஸ் த எபிசோட். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹிட்டான பாடல்களோட தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். விவேக் வரிகளில் ஆதி இசையில் சங்கர் மகாதேவன் பத்மலதா பாடிய பாடலை இன்று நேற்று நாளை திரைப்படத்திற்காக.

உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். விவேக் வரிகளில் யோகி சேகர் ஃபரிதா குரல் கொடுத்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து பாடல் காற்றலைகளில்.

இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஜிப்ரான் இசையில் சுந்தர் நாராயண ராவ் பாடிய பாடல் மத்திக்குச்சி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 7:55 நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. இது பாட்டு, இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது சிவசங்கரி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் நேரம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000-க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா

0: தடுக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவிக அரசு குறைகூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05.
3: சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் 2nd அத்தியாயத்தின் 16th பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதைக்களத்தில் இதுவரை
4: மேல என்ன அனுப்பியிருக்கானுங்க? வரும் வழியில் உயிர் பிரியும் நிலையில்லா உலகில் எது நிலைத்திருக்கும்? மூளை முடுக்கில் தேடினாலும் மூளை தடயம் கிடைக்காது. நடக்கப் போகும் கொடூர மரணத்தை உங்களால் தடுத்திட முடியாது. அவசர ஊர்தி அமரர் ஊர்தியாகட்டும். ஆழ்ந்த இறங்கல். என்ன கனல் இது? என்ன சொல்ல வரானுங்க?
5: அவசர ஊர்தி அமரர் ஊர்தியாகட்டும் என்ன வர்க்கும்?
6: ஓ மை காட், ஃபாகிமா ஸ்ரீதர் ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ்ல வந்து கிட்டிருக்காங்க. கேத்தரின்
7: சார்,
6: உடனே ஃபாகிமாவை கான்டாக்ட் பண்ணு.
7: சார், நான் ஃபாகிமா கால் பண்றேன், ஆனா அவ பிக்கப் பண்ண மாட்டறா சார்.
6: அப்போ ஸ்ரீதர் பண்ணு.
7: இதோ இமிடியேட்டா ட்ரை பண்றேன் சார். சார், ஸ்ரீதர் இஸ் ஆல்சோ நாட் பிக்கிங் அப் தி கால். ஸ்ரீதர், ஸ்ரீதர் ஏன் போன் எடுக்கல?
8: ஸ்ரீதரால் மட்டும் இல்லை, ஃபாகிமனாலையும் ஃபோன் எடுக்க முடியாது. ஆழ்ந்த இரங்கல் ரெண்டு பேருக்கும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்.
7: கதைக்களத்தில் இனி கனல் சார், என்னாச்சும் தெரியலையே ஃபாகிமாக்கும் ஸ்ரீதருக்கும்.
6: கேத்தரின், ஃபாகிமான் ஸ்ரீதர் வந்த ஆம்புலன்ஸ் வெடிச்சு சிதறன சத்தம் கேட்டுச்சு. அவன் போன் பேசி முடிக்கிறப்ப
9: எஸ் சார், எனக்கும் கேட்டுச்சு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே.
6: பியூலா, மிலிட்டரி ஆம்புலன்ஸ் வந்த லாஸ்ட் லொகேஷனை உடனே பாரு.
9: இதோ பாக்குறேன் சார். கனல் சார், செங்கல்பட்டு தாண்டி 5 கிலோமீட்டர்ஸ்ல சார்.
6: நாம உடனே கிளம்பணும், குயிக்.

0: அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் மயக்கம் போட்டுருக்கோம்.
1: ஆனா அவனை ஹேண்ட்கஃப் போட்டு தானே ஆம்புலன்ஸ்

0: கீழே லாக் பண்ணியிருந்தோம்.
1: ஆமாம் ஃபாயிமா, ஆனால் அவன் ஜகஜால கில்லாடி போல. நீ இந்த பொண்ணோட நிலைமையை கனல் சார்கிட்ட ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த டைமில் அவன் எப்படியோ கம்பில் இருக்கிற ஸ்க்ரூவை கலட்டி ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணியிருக்கான்.
0: தென் அவன் கையில பாம் எப்படி வந்துச்சு?
1: ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட கேளு. ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன பின்னாடி சத்தமே வரலன்னு கண்டினியூஸா ஹார்ன் அடிச்சாரு, அப்பதான் நான் கண்ணே முழிச்சேனா.
0: நீ சொன்னதும் சரிதான் ஸ்ரீதர், நம்ம அவனை தரோவா செக் பண்ணிருக்கணும். பட் உனக்குள்ளயும் புலி மறைஞ்சிருந்திருக்கு. அவன் பாம் ஆக்டிவேட் பண்ணதும் நீ சுதாரிச்ச ஆம்புலன்ஸ் கதவை திறந்து அவனை ஒரு உத உதச்சு தள்ளி விட்ட பாரு.
1: ஓகே ஓகே, ரொம்ப புகழாத. நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன்னையும் அதுவும் அந்த கோயம்புத்தூர் பொண்ணையும் காப்பாத்துறது என்னோட பொறுப்பு தானே.
0: இது கோயம்புத்தூர் பொண்ணா?
1: ஆமா, இந்த பொண்ணை கோயம்புத்தூர்ல இருந்து தானே ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வரோம். அதை சொன்னேன்.
0: இந்நேரம் கனல் சார் பயந்துட்டு இருப்பாரு. நமக்கு என்ன ஆச்சுன்னு இமிடியட்லி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாமளும் இந்த பொண்ணும் சேஃப்னு சொல்லணும்.
1: ஆமா ஃபாயிமா.

0: என்னோட பொறுப்பு தானே.
1: இது கோயம்புத்தூர் பொண்ணா?
0: ஆமா, இந்த பொண்ண கோயம்புத்தூர்ல இருந்து தானே ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வரோம். அத சொன்னேன்.
1: இந்நேரம் கணல் சார் பயந்துட்டு இருப்பாரு. நமக்கு என்ன ஆச்சுன்னு இமிடியேட்லி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாமளும் இந்த பொண்ணும் சேஃப்னு சொல்லணும்.
0: ஆமா ஃபைமா, இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணு.
1: ஏன் நீ இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா?
0: நான் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்றது? அவனை மிதிச்சு வெளியே தள்ளும் போது என் போனோட போய் விழுந்து பாம் அடிச்சு செத்து போயிட்டான். போனும் காலி. அது என் பாண்டியம்மா ஆசை ஆசையா வாங்கி கொடுத்துச்சு.
1: சரி விடு, இன்னொரு போன் வாங்கிக்கலாம்.
0: எது இன்னொரு போனா? இந்த பாரு ஃபைமா, ஒரு செடியில ஒரு முறை தான் பூ பூக்கும்.
1: அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற?
0: பிப்ரவரி 14 அன்னைக்கு என் பாண்டியம்மா வாங்கி கொடுத்த பரிசு அந்த போனு, தெரியுமா?
1: சரி, நீ பதிலுக்கு என்ன வாங்கி கொடுத்தோம் பாண்டியம்மாவுக்கு?
2: இந்த கேள்விய நான் எதிர்பார்க்கல. அது அது வந்து நானே ஒரு பரிசு தானே பாண்டியம்மாவுக்கு.
1: டேய், இதெல்லாம் கீமோ காலத்து ஜோக்கு. உன்கிட்ட பேசிட்டு கணல் சாருக்கு கால் பண்ண லேட் பண்றேன் பாரு.
3: ஃபாகிமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில? வாட் அபவுட் ஸ்ரீதர் அண்ட் அந்த பொண்ணு? என்கிட்ட ஃபோனில் பேசினவன் எங்கே உங்களை கொல்ல போகிறதா சொன்னான். பாம்பு சவுண்டு வேறு கேட்டுச்சே.

0: அந்த பொண்ணு இப்போ ஓகே தானே?
1: ஷீ இஸ் ஃபைன் சார்.
0: ஓகே. உங்க லொகேஷன் செங்கல்பட்டு தாண்டி ரீலோகேட் ஆகி இருங்காட்டு கோட்டை வழியா சென்னை வந்துகிட்டு இருக்கீங்க. ஆம் ஐ ரைட்?
1: எஸ் கரெக்ட் சார்.
0: கீப் கமிங். நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துருங்க. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதான் நமக்கு ஏதாச்சும் துருப்பிச்சிட்டு கிடைக்கும். ஸோ சென்னைக்கு ரீச் ஆனதும் மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ரீச் ஆனதும் கான்டாக்ட் கேத்தரின்.
1: ஓகே சார்.
2: ஸ்ரீதர்ட்ட போன கொடு.
1: இதோ கொடுக்குறேன் சார்.
3: சார் சொல்லுங்க சார்.
0: ஸ்ரீதர், குட் ஜாப். பட் சென்னை வந்து சேர வரைக்கும் கவனமாக வரணும். ஓகேவா?
3: ஷோர் சார். வி ஆர் நவ் சேஃப். பத்திரமா சென்னை ரீச் ஆயிடுவோம்.
0: கேத்தரின், வியூலா, அங்கே ஃபாகிமாவும் ஸ்ரீதரும் சேஃப். தென் அந்த பொண்ணு கூட சேஃபாக தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய கிண்டியோட மிலிட்ரி கேம்பஸ்க்கு வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே அந்த பொண்ணுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து வைக்கணும். ஓகே. தென் ஒன் மோர் திங், நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும்.
1: எங்கே கனல் சார்?
0: அதை நான் வந்து சொல்கிறேன் வியூலா. கேத்தரின்
1: சார்,
0: அந்த பொண்ணுக்கு கான்சியஸ் வர்ற வரைக்கும் நம்ம ஆர்மி ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும். ஃபாகிமான் ஸ்ரீதர் சென்னை வந்ததும் நீ அண்ட் பியூலா நாலு பேரும் எங்கே போகணும்னு நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஸோ பி ரெடி.
1: எல்லாம் ஓகே சார், பட் எங்களை மட்டும் விட்டுட்டு?
0: லிசன், இது மிஷன். சில நேரங்களில் நாம் தனித்தனியாக சஸ்பெக்ட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும்னு எம்ஏபி ஏஜென்ட் மனோகர் டீமில் இருக்கிறப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பியூலா.
4: சார், நீங்கள் என்னைய க்ரைம் பிரான்ச்சில் இருந்து ஸ்பெஷலாக டேக் ஓவர் பண்ணீங்க. நானும் நீங்கள் கூட இருப்பீங்கன்னு தைரியத்தில் தான் சார் டெபுட்டேஷனில் ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக உங்கள் எம்ஏபி 47 டீமுக்கு வந்திருக்கேன். பட் நீங்கள் இப்போது தனியாக கிளம்புறீங்க.
0: டோன்ட் வரி காய்ஸ், நான் எங்கே இருந்தாலும் ஐ வில் டச் வித் யூ. ஓகே, நான் கிளம்புறேன். ஃபாகிமாவும் ஸ்ரீதரும் இங்கே சென்னைக்கு ரீச் ஆனதும் நீங்கள் நாலு பேரும் எங்கே கிளம்பணும்னு ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஸோ பி அலர்ட்.
1: எஸ் சார்.
5: ஓடாதே ஓடாதே, கொலைகள் செய்து ஊளை இட்டு ஓடாதே ஓடாதே. நீ தப்பித்து புதுப்பித்து சட்டை மாற்றி வாழ்ந்தும் கூட வருவான் இவன், வருவான் பிடிப்பான் உன்னை பிடிப்பான். இவன் 6 அடி உயரம்.

காண்கும். பஞ்சம் சேர்த்து பாவம் சேர்த்து பொய்மை வாழ உண்மை சாக மனிதம் சருகாய் எரிந்து போக குற்றம் நடக்கும், பெரும் குற்றம் நடக்கும். ஆசை கோபம் காமம் பதவி நான்கும் குழுவாய் மூளை குடைய அன்பு பண்பு நேர்மை வீரம் உதிர்ந்து மனிதன் சல்லி பயலாய் வீணை செய்ய கொலை செய்ய பகை செய்ய பழி செய்ய வருவான் இவன் வருவான் பிடிப்பான்.

0: கேத்ரின், we are entering into our army hospital.
1: Okay, okay, we are waiting for you, Fahima.
0: கவனோ கவனோ, பாத்து இருக்கு ஸ்ரீதர். என்ன பார்த்துட்டே இருக்க, ஸ்ட்ரெச்சரை கெட்டியா புடி.
2: ஹலோ கேத்ரின், இந்த பொண்ணை பத்திரமா இங்க வந்து சேர்த்ததே ஐயா தான், தெரியும்ல?
0: தெரியும் தெரியும், எல்லாம் தெரியும். நீ அவனை வெளியே தள்ளி விட்டதும் தெரியும், பாண்டியம்மா உனக்கு வாங்கி கொடுத்த போன் பறி போனதும் தெரியும்.
2: அதுக்குள்ள ஃபுல் டீடைல்ஸ் வந்துருச்சா? ஏ ஃபாய்மா, நீ தானே அந்த ஸ்லீப்பர் செல்லு?
0: இல்லாட்டினாலும் இது சிதம்பர ரகசியம் பாரு. கேத்ரின், டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியா? எஸ் எஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட். இந்த பொண்ணு வேற ஏதாச்சும் பேசுச்சா ஃபாகிமா?
3: இல்லை கேத்ரின், ஹெட் இன்ஜுரினால ஃபுல்லாக இன்னும் நினைவு திரும்பலை, பட் சப்கான்ஷியஸாக தான் பேசினாங்க.
2: ஆமாம், கேட்க நினச்சேன். வேர் இஸ் கனல் சார்?
4: கனல் சார் எங்கே போகிறாருன்னு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல ஸ்ரீதர், பட் நாம் எங்கே போகணும்னு மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னார். கைஸ், கனல் சார்ட்டு மெசேஜ் வந்திருக்கு.
0: எந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு பியூலா?
4: கேரளாவில் பாலக்காடு.
0: அசைன்மெண்ட்,
4: பிளாக் ஷேடோவால கடத்தப்பட்ட நோபல் பிரைஸ் சயின்டிஸ்ட் ரூபலாவோட பர்சனல் லேப்.
0: ஹியூமன் பிரெயின் பத்தி ஆராய்ச்சி பண்ண கவர்மெண்ட் அவங்களுக்கு எப்படி பர்சனல் லேபுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க?
4: இட் டிபெண்ட்ஸ் அபான் கவர்மெண்ட் சீக்ரெட் பாலிசி கேத்ரின்.
0: ஓகே, சோ அஸ் பர் கனல் சார்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் நாம அப்ப கேரளா கிளம்பலாம்.
2: ஆஹா, கேரளாவா? கேத்ரினு, ஓன் கேரளா தானே போக போறோம். காருக்கு மட்டும் கொடு, காரு கேரளாவை நோக்கி எப்படி பறக்குதுன்னு பாரு.
0: வழியுது, தொடச்சுக்க.
4: கைஸ் கைஸ் சர்ட் இருந்து இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு.
0: என்ன மெசேஜ் பியூலா?
4: போட் நம்பர் 12.
0: வாட், போட் நம்பர் 12 ஆ?
2: ஆட, இது ஓணம் சீசன்ல. இந்த டைம்ல கேரளாவில் படகு போட்டிலாம் நடக்கும்ல. பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பூக்கோளம் போடுவாங்க, அதை சுற்றி சுற்றி டான்ஸ்லாம் ஆடுவாங்க, தலையில் பூ வச்சுக்கிட்டு.

0: டேய் டேய், போதும் போதும், நிப்பாட்டு. எங்களுக்கும் தெரியும். ஸோ படகு போட்டியில் கலந்துக்க போகிற போட் நம்பர் 12 டார்கெட் பண்ண சொல்லியிருக்காங்க கனல் சார், அப்படித்தானே?
1: எக்ஸாக்ட்லி ஃபாஹிமா. ஸ்ரீதர், ஸ்டார்ட் த கார், வி மஸ்ட் மூவ் இமீடியட்லி.
2: சொல்லவே வேணாம், ஸ்ரீதர் இஸ் ஆன் பவர் மோட். எல்லாரும் சீட் பெல்ட்டை போடுங்க.
0: டேய், ஸ்டார்டிங்கே சரியில்லை, கவனமா ஓட்டிருவியா காரை?
2: வாஹிமா, டோன்ட் வரி, ஸ்ரீதரை நம்பினோர் கைவிடப்படார். எந்த மோனே மனசிலாயா?

0: ஸ்டெல்லா, இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே? செக் பண்ணிட்டியா?
1: சென்ட் பெர்சன்டேஜ் ரிலையபிள் சோர்ஸ் தான் கனல் சார்.
2: ஸ்னைப்பர் ஷாட் டீம் ரெடி தானே?
3: எஸ் கனல் சார்.
1: நீங்க இப்போ எங்க இருக்கீங்க?
0: ஐ அம் வாட்சிங் யூ, பட் நாம இப்போ மீட் பண்ண வேண்டாம். தே மே பி ஐடென்டிஃபை அஸ். சோ நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு.
3: சொல்லுங்க கனல் சார்.
0: நார்த் ஈஸ்ட்ல ஒரு லேன் போகுது பாத்தியா?
1: எஸ் சார்.
0: அதுல நாலாவது கடையில நம்மளோட சீக்ரெட் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போய் நீ சொல்ல வேண்டிய சீக்ரெட் கோட் கோப்ரா 2211. நீ மாறு வேஷத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி யாரோட கவனமும் உன் பக்கம் திரும்பாது. அந்த கடையில கல்லாப்பட்டியில ஒரு நபர் உட்கார்ந்திருப்பார். அவர் தான் நம்மளோட ஏஜென்ட்.
1: ஓகே கனல் சார். கனல் சார், நான் நீங்க சொன்ன கடையை நோக்கி போய்கிட்டே இருக்கேன்.
0: ஓகே, கீப் மூவிங். நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸ்டெல்லா.
1: கனல் சார், கடை ரீச் பண்ணிட்டேன்.
2: ஓகே, டெல் தி கோட் வேர்ட் டு தி வெண்டர்.
1: ஓகே சார், திஸ் இஸ் ஸ்டெல்லா, கோட் வேர்ட் கோப்ரா 2211. கனல் சார், வெண்டர் மாதிரி இருக்கிற நம்மளோட MIB ஏஜென்ட் ஏதோ சின்ன சூட் கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காரு.
0: எஸ், கீப் மூவிங் ஸ்டெல்லா. அந்த கேங்கோட ஆளுங்க எங்க வேணாலும் எந்த மாறு விஷயத்துல வேணாலும் இருக்கலாம். சோ பீ கேர்ஃபுல்.
1: ஷூர் சார. இந்த சூட் கேஸ்ல என்ன இருக்கு கனல் சார்?
0: எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்
1: சார். யூ மீன் பாம்ஸ்?
0: எஸ் ஸ்டெல்லா, ஹேண்டில் வித் கேர்.
4: பியூலா, நம்ம கேரளாக்குள்ள என்ட்ரா ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த சயின்டிஸ்ட் ரூபலாவோட பர்சனல் எக்ஸ்பெரிமெண்ட் லேப் லொகேஷன் டீடைல்ஸ் எதுவும் கனல் சார் அனுப்பியிருக்காரா?
5: எஸ் கேத்ரின், லொகேஷனையும் சேர்த்து தான் கனல் சார் அனுப்பியிருக்காரு.
4: ஓகே ஸ்ரீதர், அப்போ சார் அனுப்பியிருக்க லொகேஷனுக்கு நம்ம கிளம்பலாம்.
6: கேரளாவுக்கு போறோன்னு ஆசையா தெரியாதனமா ஒரு வேகத்துல காரை கொடு, நான் டிரைவ் பண்றேன்னு சொல்லிவிட்டேன். அந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் போ, காரை நிப்பாட்டு, காப்பியை குடிக்கணும், தண்ணியை குடிக்கணும். கிட்டத்தட்ட டிரைவராவே ஆக்கி விட்டாங்க.
5: வெயிட் கைஸ், கனல் சார் இருந்து அகைன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு.
6: ஆஹா, காரை இன்னும் ஓட்ட விட்டுட்டே இருப்பாங்க போலயே.
5: என்ன மெசேஜ் பியூலா? ஸ்ரீதரையும் ஃபாஹிமாவையும் போட் காம்படிஷனை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காரு, எஸ்பெஷலி போட் நம்பர் 12.
7: இப்போ நம்ம கார் நிக்கிற இடத்துல இருந்து இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஆனா அதுக்குள்ளயும் அந்த ஃபேமஸ் போட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதே.
5: எஸ், கனல் சார் அதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. மோரோவர், அந்த 12 நம்பர் போட்ல ஸ்ரீதரை ஏத்தி விட சொல்லிருக்காரு.
6: நானா?
5: எஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் கோட் அந்த போட்ல இருக்கான்.
6: எது? மறுபடியும் போட்லயா?
4: ஓகே ஸ்ரீதர், சீக்கிரம் கார் எடு, நம்ம அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போலாம்.
6: எங்கயாவது கூட்டு வந்து கோர்த்து விடுறதே அந்த கனல் சாருக்கு வேலையா போச்சு.

0: பியூலா, அங்க பாரு, trespassers will be prosecuted னு அந்த போர்டுல போட்டிருக்கு. பின்னாடி ஆனா ஏதோ பில்டிங் மாதிரி வேற தெரியுது.
1: ஆமா கேத்ரின், I can also see. பட் கனல் சார் அனுப்பின எக்ஸாக்ட் லொகேஷன் இதுதான். நாம உள்ள போகணும்.
0: பட் அந்நியர்களுக்கு அனுமதி இல்லைன்னு போர்டு வேற போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஆள் நடமாட்டமே இல்லையே பியூலா.
1: பட் இந்த பில்டிங்குள்ளதான் அந்த சயின்டிஸ்டோட ஹியூமன் பிரெயின் பத்தின எக்ஸ்பெரிமெண்டல் லேப் இருக்குன்னு நினைக்கிறேன்.

0: கேத்ரின், பிகாஸ் அந்த ரைட் கார்னர்ல பாரு, சின்னதா டெலிகாம் டவர் ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி டெலிகாம் டவர்ஸ் சேட்டலைட் மெசேஜ் ரிசீவிங்க்கு தான் பயன்படுத்துவாங்க.
1: அது அந்த மாதிரி டவர்ஸ் மேக்ஸிமம் எல்லா பில்டிங்லயும் இருக்கும் தானே பியூலா?
0: நோ கேத்ரின், அந்த டவர்ல இருக்கிற ரிசீவர் ஆண்டனா நம்ம டிஆர்டிஓட தயாரிப்பு.
1: நீ சொல்றத பார்த்தா கவர்மெண்ட் சீக்ரெட் கம்யூனிகேஷனுக்கு இந்த மாதிரி டவரை யூஸ் பண்றாங்க. Am I right?
0: Exactly கேத்ரின். ஓகே வா உள்ள போகலாம்.
1: நாம இங்க ரீச் ஆயிட்டோன்னு கனல் சாருக்கு மெசேஜ் பாஸ் பண்ணனும்ல பியூலா?
0: தேவையில்லை கேத்ரின், நம்ம செல்போன்ஸோட லொகேஷனை கனல் சார் ட்ராக் பண்ணிட்டே தான் இருப்பாரு.
1: ஓகே பியூலா, அப்போ வா உள்ள போலாம். பட் லேபுக்குள்ள மட்டும்தான் கனல் சார் போக சொன்னாரு, உள்ள போய் நம்மளோட அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லலையே.
0: கனல் சார் சொல்லியிருக்காரு கேத்ரின்.
1: வாட், என்ன அசைன்மெண்ட் பியூலா?
0: We have to find rack number 12.

0: கோயம்புத்தூர்ல ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டீங்க. கனல் சார் அவங்களுடைய டீமும் உங்களை ரெஸ்கியூ பண்ணி அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை இங்க சென்னையில இருக்கிற மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க மேம். உங்க ஹெட் இன்ஜுரி இஸ் பார்ஷியலி கியூர் ரைட் நவ் மேம்.
1: நர்ஸ், நான் உடனே கனல் சாரை பார்க்கணும். மேட்டர் ரொம்ப சீரியஸ்
0: மேம். உங்களுக்கு கான்சியஸ் வந்ததும் என்னைய அவங்க டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். வெயிட் வெயிட், நான் கனல் சாருக்கு கால் பண்ணுறேன். என்ன, அதுக்குள்ள எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ,
2: ஆர்மி நர்ஸ் சோபனா?
0: எஸ், ஹூ ஆர் யூ?
2: நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, சொல்ல போகிற விஷயந்தான் முக்கியம். அந்த பொண்ணு எங்களுக்கு வேணும். ஸோ சமத்தா ஆர்மி ஹாஸ்பிட்டல் வெளியே நிற்கிற கார் வரைக்கும் பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு.
0: யார மிரட்டுற? இது ஆர்மி கேம்ப் சைட், தைரியம் இருந்தா நீ உள்ள வந்து பாரு.
2: அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். ஆர்மி நர்ஸ் சோபனா? ஆமா, உன் குழந்தைக்கு யார் பேர் வச்சது? ரக்ஷனா அப்படின்னு. சோ ஸ்வீட், சோ கியூட். ஸ்கூல் முடிஞ்ச கையோட உன் செல்லத்தை தூக்கிட்டு வந்தாச்சு. நீ அங்க உன் கடமை உணர்வோட இரு நர்ஸ் சோபனா. பட் உன்னோட குழந்தை ரக்ஷனா.
0: ஹலோ ஹலோ ஹலோ,
1: என்ன நர்ஸ், இப்போ உங்களை த்ரெட்டன் பண்ணுறானா அந்த ஃபோன் காலில்?
0: ஆமாம், நீங்கள் யார்? ஏன் உங்களை கொலை பண்ண இவ்வளவு துடிக்கிறாங்க?
1: நான் கனல் பிரியன் சாரோட காலேஜ் ஜூனியர். இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் மேகசின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்படி ஒரு கவர் ஸ்டோரிக்காக நாங்கள் நியூஸ் கலெக்ட் பண்ண போனப்ப தான் கனல் பிரியன் சாரோட டீம் தான் இந்த மிஷனில் இருக்காங்கன்னு தெரிய வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி கோயம்புத்தூர் போனேன்.
0: அப்போ நீங்க ஏன் கனல் சார் கிட்ட சொல்லல ஃபோன் மூலமா?
1: நேர்ல பார்த்து நடந்ததை சொல்லலாம்னு டைரக்டாவே போனேன். இதுல என்னன்னா, அவர் என்னைய காலேஜ்ல பார்த்தது கூட இல்ல. அவரு வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். சோ அதையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாம்னு தான் கோயம்புத்தூர் போனேன். பட் அங்க நடந்த அந்த ஆக்சிடென்ட் சம்பவம் என்னைய இப்போ இங்க கொண்டு வந்து ஹெட்டுஞ்சிரி அளவுக்கு விட்டுருச்சு.
0: ஓகே ஓகே, நான் கனல் சார்க்கு கால் பண்றேன்.
1: அதுக்கு அவசியமே இல்ல.
0: என்ன பண்ற? ஒன்னதான், கண்ணை கீழே போடு, சொன்னா கேளு.
1: நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் 16 பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள் ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன்

கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி.
4: பூம் தாக் ஜாக் பூம் பூம் ததாக் ஜாக் பூம் பூம் ததாக் ஜாக் பூம் பூம் பூம் தாக் ஜாக் பூம் பூம் ததாக் ஜாக் பூம் பூம் ததாக் ஜாக் பூம் பூம்.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம் பூச்சிகள். இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சிங்கம் புனரி ஸ்ரீ சேவுகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்களோட பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாமா நேயர்களே? இப்போ நிகழ்ச்சியில முதல்ல வர்ற மாணவர் பி ஹரிபிரசாத், அவங்க பழமொழி சொல்ல வர்றாங்க. வாங்க பழமொழி கேட்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பா ஹரிபிரசாத். நான் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கிறேன். நான் பழமொழி குறித்து பேச வந்துள்ளேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, சுட்ட மண்ணும் காய்ந்த மண்ணும் ஒட்டவே ஒட்டாது, சுட்டி காட்டாத வித்தை சூடு போட்டாலும் வராது, ஆழம் தெரியாமல் காலை விடாதே, அனுபவமே சிறந்த ஆசான், குறைக்கின்ற நாய் கடிக்காது, தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும், பதறிய காரியம் சிதறும், தேவையை கண்டுபிடிப்பின் முதற்படி, ஆணைக்கும் அடி சறுக்கும், இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும், எடுக்கிறது பிச்சை ஏறுவது பல்லக்கு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, விருந்தும் மருந்தும் 3 நாட்கள், சிறுதுளி பெருவெள்ளம், எலி அழுதால் பூனை விடுமா, கல்வியே நாட்டின் முதன் அரண், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்றி.
3: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அடுத்ததா பகத்சிங் பத்தி சொல்ல வர்றாங்க. ஏ மோனிஷா.
6: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மோனிஷா. நான் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கிறேன். இந்திய சுதந்திர போராட்டத்தின் மிக சிறந்த இளம் போராட்ட வீரர் பகத்சிங். இவர் 1907 செப்டம்பர் 28 பஞ்சாபில் லாயல்பூர் மாவட்டம் பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவரது தந்தையார் பெயர் கிஷன் சிங், தாயார் பெயர் வித்யாவதி ஆவர். பகத்சிங் குடும்பமே பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய குடும்பம் ஆகும். இளம் வயதிலேயே நம் நாட்டு புத்தகங்கள் உள்பட ஐரோப்பிய நாட்டு புத்தகங்களையும் வாசிப்பதில் ஆர்வமாக இருந்தார். இதனால் இயற்கையிலேயே சிறந்த சிந்தனை மிக்கவராய் எதற்கும் பயப்படாத துணிச்சல் மிக்க போராட்ட உணர்வுடன் திகழ்ந்தார். இதனால் தனது 19 வயதிலேயே இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு என்ற அமைப்பின் தலைவர்களில் ஒருவர் ஆனார். இந்திய சுதந்திரத்திற்காக 63 நாட்கள் சிறையில் வாடினார். அவரோடு அவர் உயிர் நண்பர்கள் ராஜகுரு சுகதேவும் சிறையில் இருந்தனர். சிறையில் இருந்த போது ஏனைய பிரிட்டிஷ் கைதிகளுக்கு இணையாக இந்திய கைதிகளும் சம உரிமை பெறுவதற்காக உண்ணா நோன்பு இருந்ததில் இவரது செல்வாக்கு நம் இந்திய மக்களிடையே அதிகரித்தது. முதுபெரும் சுதந்திர போராட்ட தலைவர் லாலா லஜபதி ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு 1931 மார்ச் 23 என்று தூக்கிலிடப்பட்டார்கள். அப்போது பகத்சிங்கிற்கு வயது 24 ஆகும். இந்நிகழ்வானது மேலும் பல இளைஞர்களை எழுச்சி மிக்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது. இளம் வயதில் தன் சிந்தனை, தன் திறமை, தன் உயிர் என அனைத்தையும் தன் தேசத்திற்காக தியாகம் செய்த பகத்சிங்கை போற்றுவோம், என்றும் அவரை நினைவில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.
3: நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவர்களுடைய குழு பாடல்கள் கேட்க ரெடியா இருக்கீங்களா? குழு பாடல் பாட வர்றாங்க மதிவதனி, மகதி, ஐஸ்வர்யா, சுபசரினா தேவி, மோனிஷா, ஹாசினி.
7: அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ சேவமூர்த்தி மெட்ரிக் உயர்நிலை பள்ளியிலிருந்து 9வது வகுப்பு மாணவிகள் பாடல் குழு பாட வந்திருக்கிறோம். சி மதிவதனி, போவு மகதி, ஆ ஐஸ்வர்யா, சுபசரினா தேவி, ஆ மோனிஷா, கா ஜெயாசினி. அமுதே

0: நன்றி.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஆறாவது பேரழிவு பத்தி சொல்ல வர்றாங்க. ஏ அஜிபா அவங்க.
2: வணக்கம், நான் அஜிபா. சிங்கமுனாரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் சுற்றுச்சூழல் குறித்து 6வது பேரழிவு ஏற்படுமா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உலகம் தோன்றியது முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல உயிரினங்கள் திடீரென அழிந்து போனதை நாம் வரலாற்றில் படித்திருப்போம். இந்த நிகழ்வுதான் பேரழிவு, மாஸ் எக்ஸ்டென்ஷன் எனப்படுகிறது. பூமியில் இதுவரை 5 பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. இப்போது நாம் 6வது பேரழிவின் விளிம்பில் 6th மாஸ் எக்ஸ்டென்ஷனில் இருக்கின்றோம். பேரழிவு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் இயற்கை பேரழிவுகள், காலநிலை மாற்றம், எரிமலை வெடிப்பு, கடல் மட்ட உயர்வு உள்ளிட்டவை முக்கிய காரணங்களாகும். ஆனால் தற்போது நாம் எதிர்கொள்ளவிருக்கும் 6வது பேரழிவுக்கு மனிதனின் செயல்பாடுகளே முக்கிய காரணமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். காரணிகள்: கடந்த சில நூற்றாண்டுகளில் மனிதனின் தொழில்நுட்ப வளர்ச்சி, மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக பூமியின் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காடுகள் அழிப்பு, கடல்கள் மாசுபடுதல், காலநிலை மாற்றம் போன்றவை இதற்கு சான்றுகளாகும். இந்த செயல்பாடுகள் பல உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து அவற்றின் முழுமையான அழிவுக்கு வழிவகுக்கின்றன. மனித குலம் தனது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பூமியை அதிகம் செலுத்த தொடங்கியது முதல் இயற்கை சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பின் விளைவாகவே 6வது பேரழிவு நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் பல உயிர்கள் தங்களது வாழ்விடங்களை இழந்து அழிந்து போகின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல். அவை கரியமிலா வாயுவை, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காடுகளின் அழிவு காலநிலை மாற்றத்தை வேகப்படுத்துகிறது. காலநிலை மாற்றம்: தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், விவசாயத்தில் பயன்படும் ரசாயனங்கள் கடல்களில் கடந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. மேலும் கடல் வெப்பமடைதல், கடல் மட்ட உயர்வு போன்ற காலநிலை மாற்றத்தின் விளைவுகளும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்குகின்றன. தொழிற்சாலைகள், வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை பூமியின் வெப்பநிலையை அதிகரித்து காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் கடும் வெப்பம், வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகரித்து உயிரினங்களின் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றன. மனிதர்களின் செயல்பாடுகளால் பல உயிரினங்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து சிறிது சிறிதாக அழிந்து வருகின்றன. விளைவுகள்: மனிதர்களின் மோசமான செயல்களால் இந்த பேரழிவு நிகழ்ந்தால் பூமியில் உள்ள பல உயிரினங்கள் முற்றிலுமாக அழிந்து போகும். இதனால் உணவுச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு மனித இனத்தின் வாழ்வும் கேள்விக்குறியாகும். பல பயிர்கள், விலங்குகள் அழிந்து போனால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்படலாம். பஞ்சத்தால் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சமூகத்தில் கலவரங்களுக்கு வழிவகுக்கும். அழிந்து போன உயிரினங்களால் நோய்கள் பரவி மனித இனத்திற்கு அச்சுறுத்தலாக மாறும். இந்த பெரும் அழிவை தடுப்பது நம் கையிலே உள்ளது. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சுற்றுச்சூழலை

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில. அடுத்ததா சேமிப்பை பத்தி அழகா நாடக வடிவில் சொல்ல வர்றாங்க ஐஸ்வர்யா குழுவினர்.
1: வணக்கம், நாங்கள் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கின்றோம். தங்கம் சேமிக்கலாமா என்ற நாடகத்தை இப்போது பார்க்கலாம். ஐஸ்வர்யா குழுவினர், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் கூடிக்கொண்டே போகிறது. அதை சேர்த்து வைத்தால் நமக்கு எப்போதும் உதவியாயிருக்கும் என்பது குறித்த தங்கம் சேமிக்கலாமா, சேமிப்பை வளப்படுத்துவோம் என்ற நாடகத்தை இப்போது காண்போம். ஹே கரிஷ்ணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
2: நான் நல்லா இருக்கேன் சந்தோஷ், நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன் கரிஷ்ணி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கரிஷ்ணி?

0: நீ என்ன விஷயம் சந்தோஷியா?
1: நம்ம ஐஸ்வர்யா ஒரே தங்கத்துலதான் ஜொலிக்கிறாங்க.
0: இதோ ஐஸ்வர்யாவே வந்தாச்சே. என்னப்பா தங்கம் இவ்வளவு இருந்தாலும் வெளிய காணுமே, கால வெள்ளி கொலுசு பயங்கரமா ஜொலிக்குதே ஐஸ்வர்யா.
2: என்னப்பா தங்கம்ன்றீங்க வெள்ளின்றீங்க, உங்க சிந்தனையே வேற லெவலா இருக்கே.
3: எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல உண்டியல் வாங்கி கொடுத்தாங்களா, அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன்.
4: அப்ப நீ பால்வாழ்ந்தே சேமிக்கிறியாப்பா?
3: ஆமா நான் சேமிக்கத்தானே செய்யறேன், இதுல என்ன இருக்கு?
1: அப்ப எவ்வளவுதாப்பா சேர்த்திருக்க?
3: நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேனா அது எல்லாத்தையும் ஒரு நாள் எண்ணி பார்த்தேன், 60,000 வந்துச்சு.
1: 60,000? மயக்கமே வந்துட்டு போலப்பா.
2: பரவாயில்லையப்பா, சிறுதுளி பெருவெல்லம் ஆயிடுச்சே.
3: நீ சேர்த்து வச்ச காசெல்லாம் எண்ணி பார்த்தா அரப்போன் நகை வாங்கலாமேப்பா.
4: அரப்போன் நகை எங்க வாங்குறது?
2: 1 பவுன் நகை என்ன விலை தெரியுமா?
4: ஆமா தங்கம் கூட 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு.
2: ஆமாப்பா வெள்ளி கூட கிலோ 3 லட்சம் போகுது.
0: ஐஸ்வர்யா சேர்த்து வச்ச காசுல 3 கிராம் கோல்டு வாங்கிருக்கலாமே.
1: அப்ப 3 கிராம் கோல்டுக்கு நீங்க சொந்தக்காரங்களா? சொக்க வைக்கும் ஜுவல்லரி தான்.
0: சரி நீ என்னப்பா சேர்த்த?
3: எங்க அப்பா கொடுத்த காசுல நான் ஒன்னும் சேர்த்தலாம் வைக்கலப்பா. எங்க இந்த வடை சமோசாவெல்லாம் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும், அதனால வாங்கி சாப்பிடுறேன்ப்பா. நீ என்னப்பா சேர்த்து வச்ச?
4: நம்ம ஊர்ல எத்தனை பானிபூரி கடை இருக்கு, அதெல்லாம் பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணும் போல தோணுமா? நான் போய் வாங்கி சாப்பிட்டுருப்பா, நானும் ஒன்னும் சேமிக்கலப்பா.
0: வடையும் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டதுக்கு பதிலாக ஆரோக்கியமான உணவை வாங்கி சாப்பிட்டுருக்கலாமேப்பா.
3: நான் உங்களை மாதிரி வடையும் பானிபூரியும் வாங்கி காசை வீணாக்காம இருந்ததுனால தான் என்னால 60,000 சேர்க்க முடிஞ்சு. இந்த காசை நான் என்னோட மேல் படிப்புக்காவது பயன்படுத்திக்குவேன்.
1: அப்ப நம்மளும் இன்னையில இருந்து சேமிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றோம். அப்பதான் நம்மளாலையும் ஃபியூச்சர்ல கோல்டு வாங்க முடியும். என்ன சரிதானேப்பா?
0: கோல்டு மட்டுமா வாங்குவோம், சில்வரும் தான் வாங்குவோம்,
3: தங்கமும் வாங்குவோம், வெள்ளியும் வாங்குவோம்,
0: எல்ஐசியும் சேமிப்போம்,
3: போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டியும் போடுவோம், பேங்க்ல டெபாசிட்டும் பண்ணுவோம்,
0: சேர்த்து வச்ச காசுல பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம்,
1: பணத்தை சேமிப்போம், வாழ்க்கையை வளப்படுத்துவோம்,
5: நம்மிடையே
1: சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவோம். நன்றி.
6: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில மதிவதனி ஆசிரியர் சிறப்பு பத்தி சொல்ல வர்றாங்க, கேட்கலாமா?
7: என் பெயர் மதிவதனி. நான் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கின்றேன். என் முதல் ஆசிரியர்களான என் பெற்றோர்களையும் என் 2ம் பெற்றோர்களான என் ஆசிரியர்களையும் வணங்கி என் கவிதையை தொடங்குகின்றேன். எங்கள் அறியாமை இருளகற்றும் மெழுகுவர்த்தி, மாணவர்களின் ராஜ்யத்தில் நீங்கள் சக்கரவர்த்தி, வாழ்க்கை எனும் கடல் கடக்க உதவும் தோணி, வெற்றி எனும் சிகரம் தொட உதவும் ஏணி, கரும் பலகைகளில் வெளிச்சம் விதைத்து அறியாமை இருள் விரட்டி சூரிய பிரதிகளை உருவாக்கும் ஆசிரியர்களே, அறிவு மாளிகைக்கு அஸ்திவாரம் அமைத்து திறம்பட கட்டி திறப்பு விழா நடத்தி விளக்கேற்றி வைக்கும் வெள்ளை மன கோட்டங்களே, நீங்கள் முள்காட்டை செப்பனிட்டு முல்லை மலர் வளர்க்கிறீர்கள், சிப்பிகளில் மட்டுமல்ல நத்தைகளிலும் முத்தை விளைவிக்கிறீர்கள், கூழாங்கற்களை வைரங்களாய் வடித்தெடுக்கிறீர்கள், நீங்கள் வியர்வை வெப்பத்தில் புழுங்கி வேதனை துளிகளை விழுங்கி சாக்பேசில் முகம் கழுவி சரித்திரம் படைக்கிறீர்கள், நீங்கள் நெற்றிக்கண் திறந்து நெருப்பை உமிழ நேரினும் கொதித்து வரும் தீயிலும் குளிர்ச்சி உறைந்திருக்கும், புயலாய் சீறுகின்ற போதிலும் புன்னகை மறைந்திருக்கும், நீங்கள் திட்டுவதால் நாங்கள் தீட்டப்படுகிறோம், ஒளிப்படாமல் துளி சிதறல் இல்லாமல் எதிர்கால இந்தியாவை சிரத்தை ஆய்சதுக்கும் சிற்பிகளே, உங்களை சிரம் தாழ்த்தி வாழ்த்தி வணங்கி மகிழ்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
6: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில மாணவர்கள் ரொம்பவே அருமையா பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய மாணவர் MM கோகுல பிரியா மற்றும் எம் வைஷ்ணவி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுற உரையாடல கேட்கலாமா?
8: என் பெயர் கோகுல பிரியா.
1: என் பெயர் வைஷ்ணவி. நாங்கள் ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளியில் 7வது வகுப்பு படிக்கின்றோம்.
8: தலைப்பு: கண்டுகொள்ளாத ஜமீன்தார் அதிருப்தியான தமிழ் தாத்தா. திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் உங்களை பற்றி சொன்னார், தமிழில் நல்ல பயிற்சி உடையவர் என்று, போய் பார்த்து வர வேண்டும் என்றும் கூறினார்.
1: நீங்கள் யாரிடம் பாடம் கேட்டீர்கள், என்ன பாடம் கேட்டீர்கள்?
8: மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் பாடம் கேட்டேன். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், சேக்கிழார் பிள்ளை தமிழ், அழகர் அந்தாதி, கம்பர் அந்தாதி, முல்லை அந்தாதி,
5: இதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம்?
8: திருவிளையாடற் புராணம், மாயூர புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், நைடதம், பிரபுலிங்கல் இலை, சிவஞான போதம் உரை, கம்பராமாயணம் முழுவதும் 2-3 முறை படித்திருக்கிறேன்.
5: சரி, அவ்வளவு.

0: தானே, பழைய நூல்களை படித்தீர்களா?
1: தாங்கள் எந்த நூல்களை சொல்கிறீர்கள் என்று தெரியவில்லையே.
0: சீவக சிந்தாமணி படித்தீர்களா? மணிமேகலை சிலப்பதிகாரம் படித்தீர்களா?
1: புத்தகத்தை நான் கண்ணால் கூட பார்த்ததில்லை, கிடைத்தால் அவற்றையும் படிக்கும் தைரியம் உண்டு.
0: நான் புத்தகம் தருகிறேன், தந்தால் படித்து பாடம் சொல்வீர்களா?
1: நிச்சயமாக சொல்கிறேன்.
0: ஒரு வித்வான் குடும்பத்திடமிருந்து சீவக சிந்தாமணி சுவடிகளை தேடி பிடித்தேன். அதன் கையெழுத்து பிரிதான் இது. இதை படித்து பாருங்கள், பிறகு பாடம் ஆரம்பிக்கலாம்.
1: அப்படியே செய்யலாம்.
0: சீவக சிந்தாமணி சிறந்த புத்தகம். கம்ப ராமாயணத்தின் காவிய கதிக்கெல்லாம் இந்த காவியமே வழிகாட்டி. இதை படித்து பாருங்கள், பிறகு பாடம் ஆரம்பிக்கலாம்.
1: என்னால் முடிந்ததை செய்கிறேன். முன்சிப் ராமசாமி மூலமாக சீவக சிந்தாமணி அறிமுகமாக அதன் பின்பே அதன் மேல் ஈடுபாட்டு கொண்டு படிக்க ஆரம்பித்தார் தமிழ் தாத்தா. பின்பு அவரை பதிப்பித்து வெளியிட்டார். நன்றி.
2: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில உங்களுக்காக விடுகதை சொல்ல வர்றாங்க சந்தோஷியா மற்றும் கரிஷ்ணி.
3: வணக்கம், என் பெயர் தா சந்தோஷியா.
4: என் பெயர் இஸ் கரிஷ்ணி.
3: நாங்கள் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றோம். தமிழ் விடுகதைகள். கேள்வி: உடம்பு முழுவதும் பற்கள், ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. நான் யார்?
4: சீப்பு.
3: வீடு இல்லாமல் கதவு வைத்திருக்கிறேன்.
4: புத்தகம்.
3: என்னை எடுப்பது சுலபம், ஆனால் வைத்துக் கொள்ள முடியாது.
4: மூச்சு.
3: கால் இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருப்பேன். நான் யார்?
4: ஆறு.
3: ஒரு தாய், 12 பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் 30 பிள்ளைகள்.
4: ஆண்டு, மாதங்கள், நாட்கள்.
3: நான் ஓடிக்கொண்டே இருப்பேன், ஆனால் ஒருபோதும் நகரமாட்டேன். நான் யார்?
4: கடிகார ஊசி.
3: எடுத்து வைக்க முடியாது, ஆனால் இழந்தால் மீண்டும் கிடைக்காது. அது என்ன?
4: நேரம்.
3: என்னை நீ பார்க்க முடியாது, ஆனால் நான் இல்லாமல் நீ வாழ முடியாது. நான் யார்?
4: காற்று.
3: உலகம் முழுவதும் சுற்றுவேன், ஆனால் என் இடத்தை விட்டு நகரமாட்டேன்.
4: சூரியன்.
3: ஒரு கண் மட்டும் உண்டு, ஆனால் 100,000,000 உதவுகிறேன். நான் யார்?
4: ஊசி.
3: நான் இல்லாத இடத்தில் சத்தம் இருக்கும், நான் வந்தால் பேச முடியாது.
4: தூக்கம்.
3: நான் உயரத்தில் பிறக்கிறேன், ஆனால் கீழே விழுந்தால்தான் வாழ்கிறேன். நான் யார்?
4: மலை துளி.
3: என்னை நீ பார்க்க முடியாது, ஆனால் கேட்க முடியும்.
4: எதிரொலி.
3: என்னை நீ பகிர்ந்தால் பெருகுவேன், மறைத்தால் குறைவேன்.
4: அறிவு.
3: என்னை நீ உடைக்காமல் பயன்படுத்த முடியாது.
4: தேங்காய் முட்டை.
3: நான் வரும்போது கண்கள் மூடும், நான் போகும்போது கண்கள் திறக்கும். அது என்ன?
4: ஒளி.
3: நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன், ஆனால் என்னை உன்னால் பிடிக்க முடியாது.
4: நிழல்.
3: நான் நகராமல் உலகத்தை நகர்த்துவேன். நான் யார்?
4: சிந்தனை.
3: நான் உன்னிடம் இருக்கும்போது நீ மதிக்க மாட்டாய், ஆனால் நான் போய்விட்டால் நீ என்னை தேடி அலைவாய்.
4: வாய்ப்பு. நன்றி.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒரு உரையாடல் கேட்கலாமா சொல்ல வர்றாங்க எஸ் ஆராதனா மற்றும் எஸ் எஸ் வர்ணிகா.
1: வணக்கம், என் பெயர் வர்ணிகா.
2: என் பெயர் ஆராதனா.
1: நாங்கள் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றோம்.
2: முத்துமாலை தந்த வள்ளல் கோப்பெருநள்ளியை பற்றி உரையாட போகிறோம்.
1: சங்க கால புலவர் ஒருவர் காட்டு வழியாக தன் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார். புலவர் குடும்பத்தினரை பசி வாட்டி எடுத்தது. காட்டில் ஒரு வீரர் வந்து அவர்களுக்கு உதவினான். யார் அந்த வீரர் தெரியுமா?
2: கண்டீரம் என்ற நாட்டில் உள்ள தோட்டி என்னும் மலையை ஒட்டி சென்றது புலவர் குடும்பம். பசியால் சோர்வு அனைவரும் அருகில் இருந்த பலா மரத்தடியில் அமர்ந்தனர். அந்த வழியே அம்பும் வில்லும் தாங்கிய வீரன் ஒருவன் வந்தான். அவனை பார்க்கும் போதே செல்வ செழிப்போடு இருப்பவன் போல் தோன்றியது.
1: அவனை கண்டதும் புலவர் எழுந்து கை குவித்தார். அவர்கள் யார் என்ன என்பதை நொடியில் கண்டு கொண்ட வீரன் அவரை அமரச் செய்தான். அவனோடு உதவிக்கு வேட்டையாட வந்த வீரர்கள் வந்து சேராத நிலையில் அவனே நெருப்பு மூட்டி வேட்டையாடிய மாமிசத்தை நெருப்பில் சுட்டு புலவர் குடும்பத்தினருக்கு உணவளி
2: அவனது விருந்தோம்பல் அமுதமாக இனித்தது. அந்த வீரன் அவரை பார்த்து, ஐயா, தங்களை பார்த்தால் புலவரை போல இருக்கிறது. உங்களுக்கு மன்னர்கள் தக்க பரிசினை வழங்குவர். காட்டுவாசியான என்னிடமோ உங்களுக்கு வழங்கும்படியான அணிகலன் இல்லை. இருப்பினும் இந்த முத்து மாலையை தாங்கள் பெற்று கொள்ள வேண்டும் என்றபடி தன் மார்பில் இருந்த முத்து மாலையையும் கைகளில் இருந்த கடகத்தையும் கலற்றி தந்தான்.
1: புலவருக்கு வியப்பு தாங்கவில்லை. வீரரை பார்த்து, நீங்கள் எந்த நாட்டவர், பெயர் என்ன என்றார். பதில் தெரிவிக்காமல் அவர்களிடம் விடைபெற்று சென்றான் அந்த வீரர்.
2: அந்த வழியே வந்தவர்களிடம் வீரனின் அடையாளம் சொல்லி புலவர் விசாரிக்க, அவர்தான் இந்த தோட்டி மலைக்கு தலைவர். அவரது பெயர் கோப்பெருநள்ளி என்றனர். இப்படி ஒரு வள்ளலா என்று புலவரும் அவரது சுற்றத்தாரும் வியந்தனர்.
1: முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அவ்வைக்கு நெல்லிக்கனை தந்த அதியமான் போல நள்ளி என்னும் இந்த குறுநில மன்னரும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரே. நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சிங்கம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1.

வண்டி வருகுதுல வட வளைஞ்சி வளவுல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வட வளைஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டுச்சிறகு. இரவிற்கு இதமான கானங்களாய் ஒழிக்கும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கும் முதல் பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரிகளமைக்க இளையராஜா இசையமைக்க பாடல் இதோ காட்டளைகளில் மெல்லிசையாய்.

ஒரு புள்ளி ஒன்பது. இனிய கானங்களின் வரிசையில் அடுத்ததாக வர இருப்பது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல் இசைக்க, வைரமுத்து வரிகள் எழுத, இளையராஜா இசையமைக்க, பாடல் இது காற்றலைகள்.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் இன்னிசை கானங்களில் அடுத்ததாக வர இருப்பது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகள் எழுத

இனிமையான கானங்களாய் வளம் வருகிறது பட்டு சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களின் மனதிற்கு இனிய பாடல்களாய் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருப்பது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் இளையராஜா, இசையில் பாடல் இதோ காற்றலைகளில்.

இனிசையாய் வளம் வரும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒழித்துக் கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு தரும் இன்னிசை கானங்களில் அடுத்ததாக வர இருப்பது புது நிலவே திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில் வாலி வரிகளில் பாடல் இதோ காற்றலைகளில்.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மெட்டி திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையமைக்க கங்கை அமரன் வரிகள் எழுத இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ காட்டளைகளில்.

அழகிய பாடல்களாய் வளம் வருகிறது பட்டு சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி வரிகளில் ஸ்வர்ணலதா.

இரவிற்கு இனிமையான காணங்களாய் வளம் வருகிறது பட்டிச்சிறகு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கன்னிராசி திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் வாலி வரிகளமைக்க பாடல் இதோ காற்றலைகளில்.

இன்னிசை கானங்களாய் வளம் வருகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சியை ஒளிபரப்புவது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர் பட்டுச்சிறகு தரும் இன்னிசை கானங்கள். நிகழ்ச்சியில் வரவிருக்கும் அடுத்த பாடல் 3 பிறை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையமைக்க பாடல். இதோ தேனமுதாய்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு தரும் அடுத்த இனிய கானம் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் குரலில் பூங்கா ட்ராய் பாடல் இதோ காட்டளைகள்.

இன்னிசையாய் ஒழிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிப்பது பட்டு சிறகு தரும் இன்னிசை கானங்கள். இரவிற்கு இனிமையான அழகான பாடல்களை ஒழித்துக் கொண்டிருக்கிறது பட்டு

0: இனிய கானங்களாய் வளம் வந்தது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டுச்சிறகு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியுடன்.
1: ஹலோ, யாருப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
1: என்ன தாயி தசபுசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா, என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
1: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயி, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
2: பாட்டி பாட்டி,
1: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இத்துடன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை நாளை காலை 4:45 மணிக்கு இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

நாளைய நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியாக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதேபோல் இரவு 8 மணிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்று காலை, அதாவது நாளை காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக தமிழாக்கம் செய்து மக்களுக்கு ஒலிபரப்பாக காத்திருக்கிறது. அதேபோல் நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை, புதிய காலை நிகழ்ச்சியில் சேவை செய்திகள், அதனைத் தொடர்ந்து திரை இசை முதலியன கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள். காலை 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 திரை இசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் இழுப்பைப்பட்டு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை பூக்களின் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி, கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்தி குணால் அவர்கள், பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 7:50 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்களின் நிகழ்ச்சி தொடரும். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. ஆதலால் மதுரை மாவட்ட நேயர்கள் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம் நாளை. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்பகானங்கள், அந்த விருப்பகானங்கள் பகுதியில் நேர் விருப்பமாக பங்கேற்கிறார் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா, உடன் உரையாடுகிறார் ஜெயச்சந்திரன் அவர்கள். 10:30 ஒரு பட பாடல்களாக தர்பார் திரைப்படத்திலிருந்து. 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசதங்கானங்கள், 1:55 சௌராஷ்டிரமொழி பாடல். 2:00 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 ஆட்டக்களம், மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல், மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புக்கள். இரவு 7:00 இந்திய அரசின் வேளாண்

0: மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும். ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி தேனி வளர்ப்பு குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். 7:30 துபாய் சர்வதேச மகளிர் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையான நடைபெறவுள்ள 2026 ஆசியா மகளிர் உலகக்கோப்பை T20 விளையாட்டுப் போட்டியின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். அதேபோல் நியூஸ் ஆன் செயலியில் 7:30 பாட்டு இது ஹிட். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எட்டு பண்பலையின் கிரிக்கெட் விளையாட்டு போட்டி குறித்த நேரலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளாக 8:35 விளையாடலாம் வாங்க. தேசிய விளையாட்டு தினம் குறித்து உரை வழங்குபவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு தொகுத்து வழங்க உள்ளார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை இனிதே நிறைவு பெறும். 11:00 மதுரை பண்பலையின் நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 தேனும் பாலும். இரவு 11:59 நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பண்பலையின் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாதை தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளில் அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டோம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நிறுவாய்.
1: FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நாம் கேட்கவிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து பயணிப்பது நான் தீபக்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1963 இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் கே வி மகாதேவன் இசையில் உங்களுக்காக ஒரு பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். மெல்லிசைகள் மனதை வருடட்டும், பழைய பாடல்கள் பழையதாக இல்லாமல் புதிய உணர்வுகளோடு மீண்டும் பிறக்கட்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான பனந்தோட்டம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி இசையில், BM சவுந்தரராஜன் P சுஷிலா குரல்களில். இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் வேதா இசையில் TM சவுந்தரராஜன் P. சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். சில மெட்டுக்கள் காதில் விழுவதில்லை, நேராக நம் கடந்த காலத்திற்குள் விழுகின்றன. ஒரு பாடல் ஒலித்தால் போதும், மறந்த முகங்களும் மறக்காத தருணங்களும் விழித்தெழும். அந்த நினைவுகளின் இசைத்தோட்டம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1965 வெளியான சாந்தி திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 நிலவு இரவுக்கு வெளிச்சம் தருகிறது, இசை இரவுக்கு உயிர் தருகிறது, பழைய பாடல் அந்த உயிருக்கு நினைவு தருகின்றன. அந்த நினைவுகளை மெட்டுக்களால் அலங்கரித்து உங்கள் இரவுக்கு இனிமை சேர்க்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான சந்திரோதயம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக நாளை இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மறை எஃப்எம் ரெயின்போ 103.3 காலம் ஓடும் நதி என்றால் பழைய பாடல்கள், அதன் கரையில் நிற்கும் மரங்கள். நாம் எப்போது திரும்பி பார்த்தாலும் அவற்றின் நிழலில் நம் நினைவுகள் காத்திருக்கின்றன. அந்த நிழலுக்குள் அழைத்துச் செல்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1970 வெளியான சிஐடி சங்கர் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், வேதா இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்றைய இரவு தூங்குவதற்கான இரவு மட்டுமல்ல, நினைவுகளோடு பேசுவதற்கான இரவும் கூட. அந்த உரையாடலுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பழைய மெட்டு போதும். அந்த மெட்டின் மொழிதான் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1970 வெளியான தரிசனம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் சூலமங்கலம் ராஜலட்சுமி இசையில் TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி குரலில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனுக்கு இனிப்பு இருப்பது இயற்கை, பாலுக்கு மென்மை இருப்பது இயற்கை, பாடலுக்கு நினைவுகளை எழுப்பும் சக்தி இருப்பதும் இயற்கைதானே. அந்த மூன்று இனிமைகளும் சந்திக்கும் இடத்தில் உங்களை வரவேற்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1967 வெளியான பட்டணத்தில் பூதம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், ஆர் கோவர்த்தனம் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் ஒரு பாடல் என்பது வெறும் ஒலி அல்ல, அது ஒருவரின் இளமை, ஒருவரின் காதல், ஒருவரின் கண்ணீர். அதனால்தான் பழைய பாடல்கள் ஒலிக்கும் போது நம் வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் திறக்கின்றன. அந்த பக்கங்களை புரட்டுகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான நாடோடி திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சௌந்தரராஜன், P சுஷிலா குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இரவின் மடியில் இன்று நிலவு மட்டும் தனியாக இல்லை, நினைவுகளும் மெட்டுக்களும் அதனோடு அமர்ந்திருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக உங்கள் செவிகளில் சேர்க்கும் இசைத்தூண் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1969 வெளியான சிவந்தமன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது உங்களுக்காக.

0: நேரம் இரவு 11:57. தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உள்ளோம். இசை நின்று விடலாம், ஆனால் இசை தந்த நினைவுகள் ஒருபோதும் நின்று விடுவதில்லை. இந்த இரவின் அமைதியில் நாம் பகிர்ந்த மெட்டுக்கள் உங்கள் மனதின் ஓரத்தில் இனிய நினைவாக தொடரட்டும். மீண்டும் ஓர் இசை இரவில் சந்திப்போம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தீபக்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் இரவு 11:59. இத்துடன் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை அதிகாலை 4:45 வரை இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை, 102.1 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மதுரை பண்பலை மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: காச கத்தடிக்கு வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல.
1: நல்ல கம்பூலா

0: ஆடி மாசம்.
1: ஆடி மாசம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

வணக்கம் நேர்களே. நேரம் 4:40. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 4:05. கே ஜே யேசுதாசுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில்,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சூளமங்கலம் ராஜலட்சுமியுடைய குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம். சதீஷ்குமார் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம், சி சுவாதி இசை, ராமசாமி தூரன் இயற்றிய ராமசாமி தூரன் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பகிதாரி ராகம் ஆதி தாளம் அருணாச்சல கவி இயற்றிய பாடல் கேட்கலாம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாமுக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாதஸ்வரம், சின்ன ராஜா குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில் ஒலித்து கொண்டிருக்கிறது. கஜவதனா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. ஷோபுரி ஸ்தோத்வரா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ஜெகன்மோகினி ராகம் ரூபகத்தாளம் தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து பொங்கும் மங்கலத்தில் நாம் மங்கள இசை கேட்டு முடித்தோம். நாசிக பாஷணி ராகம் ரூபக தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 8 பராபவ வருடம் ஆவணி மாதம் 13 2026 ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையிலும் எமது நிலையத்தின் காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

போதும் என்கிற நிறைவை தராத ஆசையை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் அப்போதே என்றும் நிலைத்திருக்கும் இறை இன்பம் கைகூடும். குறள் எண் 370, அதிகாரம் அவா அறுத்தல்.

போதும் என்கிற நிறைவை தராத ஆசையை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் அப்போதே என்றும் நிலைத்திருக்கும் இறை இன்பம் கைகூடும். குறள் எண் 370 அதிகாரம் அவா அறுத்தல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியாக காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக, அதனை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மேலும் 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக 8:00 ஒலிபரப்பாகிறது. அதேபோல் மற்ற நிகழ்ச்சிகளாக காலை 5:00 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 6:02 புதிய காலை இதில் சேவை செய்திகள், அதனைத் தொடர்ந்து திரையிசை. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள். காலை 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் காளிதாஸ் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அதனில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் இழுப்பைப்பட்டு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 7:50 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 ரைட் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் நேயர் விருப்பம் பங்கேற்கிறார் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜெயச்சந்திரன் அவர்கள். காலை 10:30 ஒரு பட பாடல்களாக தர்பார் திரைப்படத்தில் இருந்து. காலை 11:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், மதியம் 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல், மதியம் 2:00 கவிதையரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேர்மும், 6:30 அந்திப்பூக்கள்.

இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. தேனி வளர்ப்பு குறித்து மதுரை திருவாதவூர் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமலாதேவி அவர்கள். இரவு 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் இந்திய தாய்லாந்து அணிகளுக்கு இடையேயான நடைபெற உள்ள 2026 ஆசிய மகளிர் உலகக்கோப்பை T20 விளையாட்டுப் போட்டியின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதேபோல் பிற நிகழ்ச்சிகள் 7:30 நியூஸ் ஆன் செயலியில் கேட்கலாம். அந்த நிகழ்ச்சி 7:30 நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்க போகிற நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:35 பண்பலையில் கிரிக்கெட் விளையாட்டு போட்டி குறித்த நேரலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளாக இரவு 8:35 விளையாடலாம் வாங்க தேசிய விளையாட்டு தினம் குறித்து உரை வழங்குபவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவர்கள். இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு தொகுத்து வழங்க உள்ளார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை இனிதே நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பண்பலையில் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை பொழுது கண் விழிக்கும் வேளையில் இனிய இசையும் இறைவனின் அருளும் இன்றைய நாளை நல்ல நாளாக தொடங்கட்டும். இறை நினைவோடு இணைவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நீங்கள் கேட்டுட்டு இருக்கதா ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சீர்காழி கோவிந்தராஜன் அவரின் குரலில் ஒரு பாடல்

உபதேசம் புகட்டி என் செவியே செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்பது

வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். திரைப்பட பக்தி பாடல்கள் இனி வரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம்.